குலதின் வாழ்த்துக்கள் விடுகள் நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலை நேரம் வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சி விடுதான். நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலை நேரம் வணக்கம். மீமட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் இருந்திருக்கும். இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி தொண்டமானாரிலிருந்து சுதன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி காணிற வணக்க மக்கள் நிகழ்ச்சியுடன் அன்பு மகன் ருஷாத் கணவர் இளையராஜா ஆகியோரையும் நினைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லி அபுதலையிலிருந்து அபுதலை தொட்டுநாகலிலிருந்து ரோசி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சொல்லி சுரேஷ்குமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன்னு சொல்லி ரசலகம குசல் ராஜா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பிற்கினை அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இணைய காலை பொழுது வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியாவும் சிறக்க நல் வாழ்த்துக்கள் சொல்லி புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீணபணிபாலன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான இனி காலை நேர வணக்கம் சொல்லி மற்றும் ஹாய் அக்கா அன்பான காலை நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடுதான் சொல்லி விஓஐலிருந்து மலர் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. இன்றைய தினம் சாந்தி 49வது பிறந்த நாளை கொண்டாடுறாராம். அவரை வாழ்த்துவோர் அன்பு கணவர் சந்திரமோகன், மோனி, சிவரஞ்சனி, சிவதர்ஷினி, பிரசாத் மற்றும் அன்பு உறவுகள் எல்லோரும் வாழ்த்துறதா வாழ்த்திருந்தாங்க. நாங்களும் கூட நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்களும் கூட இது போல உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னா எங்களுடைய பேஸ்புக் பக்கமாக இணைந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் 0312-77-5003 அதே போல 0312-77-5111 அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM. இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஜூன் மாதம் 9 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:22 மணி முதல் 11:52 மணி வரை. யமகண்டம் காலை 8:52 மணி முதல் 10:22 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 2:52 மணி முதல் 4:22 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மீஷம் செலவு, ரிஷபம் முயற்சி, மிதுனம் புகழ், கடகம் அலைச்சல், சிம்மம் குழப்பம், கன்னி சினம், துலாம் பரிவு, விருட்சிகம் சிந்தனை, தனுசு கவனம், மகரம் தடங்கள், கும்பம் பக்தி, மீனம் ஓய்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள். மீஷம் செலவு, ரிஷபம் முயற்சி, மிதுனம் புகழ், கடகம் அலைச்சல், சிம்மம் குழப்பம், கன்னி சினம், துலாம் பரிவு, விருட்சிகம் சிந்தனை, தனுசு கவனம், மகரம் தடங்கள், கும்பம் பக்தி, மீனம் ஓய்வு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

குழந்தையின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமானவர்கள் வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இனி கால நிற வணக்கம் அன்பிற்கினி அறிவு பழனி அவர்களை. நிகழ்ச்சி அனைத்தும் சிறக்கட்டும், நித்தமும் வசந்தம் ஒழிக்கட்டும். இன்றைய தினம் நன்னாளில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி அட்டாம்பட்டியிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அட்டாம்பட்டியிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க மற்றும் அன்பான உறவுகளுக்காக வாழ்த்துக்களை பகிர்ந்து சொல்லியிருக்காங்க. ஹாய் சகோதரி, அன்பான காலநீர் வணிக்கம். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி மாத்தலை வாரியப்பள்ளியிலிருந்து நீலமேகம் தேவி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி பவானி சந்திரகலாவும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலி நேர வணக்கம் சொல்லி மாத்தலிலிருந்து சுப்பையா ஆகாஷ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் சுரூபி அக்கா, அன்பான காலி நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடுதான் சொல்லி பண்டார்வளை வினோதன், வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷ் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் அளிக்கிறது பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேரில் தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாதீன செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கலாம். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் செய்தி பார்வை.
1: உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் MSM இர்ஃபான். இன்றைய தினமும் நாளடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அது வகையில் நேற்றைய தினமும் சுரேஷ் அலவியினுடைய கைது குறித்து சத்தியாகிரக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த நடவடிக்கையினை தொடர்ந்து கோட்டை ரயில் நிலையம் முன்பு கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் அந்த கூடாரங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் எடுத்திருந்தார்கள். பெரும் சலசலப்பொன்று அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டிருந்ததை அவதானிக்கலாம். அதிரத்தில் அந்த அரசியல்வாதிகள் தெரிவித்த கருத்துக்களும் வெளியாகின்றன. அதிரத்தில் என்ன இடம்பெற்றாலும் கூட குற்றவாளிகளை மறைக்க இடமளிக்கக்கூடாது, விசாரணைகள் நிறுத்தப்படக்கூடாது என்பதாக சிறில் காமினி அருட்தந்தை விடுத்திருக்கிற கோரிக்கைகளும் இவ்வாறு தரப்படுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் ஷானியை நீக்கும் வரை உண்ணாவிரதம் தொடரும் என்று சட்டத்தரணிகளிடம் ஷலே தெரிவித்திருப்பதாக இவ்வாறு செய்திகள் தரப்படுகின்றன. அதிரத்தில் கோட்டாவையும் விரைவில் கைது செய்ய திட்டம் என்பதான தகவலும் தரப்படுகிறது. அதிரத்தில் சஹரான் உள்ளிட்டோருக்கு சம்பளம் வழங்கி அவரை பாதுகாத்தவர் சுரேஷ் அலைதான் என்பதாக சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிற செய்திகளும் இவ்வாறு தரப்படுகிறது. இது முக்கியமான தமிழக தினத்தில் செம்மணியில் குவியலாக சிறுவர்களின் எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக மற்றும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. உயர்தர பரீட்சைகள் ஆகஸ்ட் 10 ஆரம்பமாகவிருப்பதான தகவலோடு சேர்த்து பிலிப்பைன்ஸை பூகம்பம் உலுக்கியிருக்கிறது. அது தொடர்பான தகவல்களும் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. இவைதான் இன்றைய தினம் நாளிடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள். இதனிடத்தில் போலியான டாலர் நோட்டுகளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதான தகவல்களும் தரப்படுகின்றன. இவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக அவதானத்தை செலுத்தப் போகிற தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சலையின் விடுதலைக்காக சத்தியாகிரகம், கோட்டை ரயில் நிலையம் முன் கூடிய அரசியல்வாதிகள் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக ஏனைய பத்திரிகைகளிலும் இது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறதே. நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த விவகாரம் குறித்து இப்போது நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அதனிடத்தில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் அலவி குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதான ஷானி அபிசேகரவின் சித்திரவதை முகாமுக்கு அனுப்பக்கூடாது என்றும் அவர் விடுவிக்கப்பட வேண்டும், தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் நோக்கம் வெற்றி பெறுவதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது, சுரேஷ் அலவி விடுவிக்கும் வரை சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவோம், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் உயிரிழந்தவர்கள் பற்றி மாத்திரம் பேசப்படுகிறது, புலிகள் அமைப்பு எத்தனை 1000 பேரை படுகொலை செய்தது அது பற்றி யாரும் ஏன் பேசவில்லை, நாட்டுக்காக போராடிய சுரேஷ் அலவிக்காக தொடர்ந்து போராடுவோம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பயங்கரவாத தடைச்சட்டங்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் அலவை விடுவிக்க கோரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தினை இவ்வாறு முன்னெடுத்திருந்தார்கள். விமல் வீரவன்ச, உதய கம்மன் பில, சரத் வீரசேகர, அதனத்தில் சஞ்சீவ் எதிரிமான உள்ளிட்ட மதுரை விதானகே உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். முன்னாள் அமைச்சர்களான டி ராணல்ஸ், பிரசன்னர் அனைத்தும் உட்பட பௌத்த பிக்களும் கலந்து கொண்டார்கள். இதன்போது அந்த இடத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. காலை 10 அளவில் கோட்டை புகழ்தல் நிலையம் முன்பாக இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பமாகுவதற்கு முன்னர் அந்த இடத்தில் பெண் ஒருவர் குண்டு தாக்குதலால் எமது குடும்பமே இல்லாமல் போனது, எமக்கு நீதி வேண்டும் என்று பதாகை ஏந்தி தனித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். அந்த இடத்துக்கு வந்த இமல் வீரன்சோவின் தரப்பினர் அவருடன் முரண்பட்டு அந்த இடத்திலிருந்தே அவரை வெளியேற்றி பௌத்த மத வழிபாட்டுடன் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த பெங்கமுவே நாலகத்திரர் நாட்டுக்காக போராடிய போரூரான சுரேஷ் அலவே அரசாங்கம் இன்று பயங்கரவாத தடைச்சிருந்தங்கள் கைது செய்து சித்திரவதைக்குள்ளாக்கியுள்ளது, ஜனாதிபதியும் ஷானி அபிசேகரவும் பயங்கரவாதிகளைப் போன்று செயற்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருந்தார். இதனத்தில் விமல் உள்ளிட்ட தரப்பினரும் இங்கே தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததே. விமல் இங்கே உரையாற்றும் போது ஏதோ ஒரு குழுவின் மகிழ்ச்சிக்காகவும் முள்ளிவாய்க்காலில் தோற்கடிக்கப்பட்ட புலி பயங்கரவாதத்தின் வேதனையையும் குரோதத்தையும் தீர்த்துக் கொள்வதற்காகவும் சுரேஷ் அலையை தொடர்ச்சியாக தடுப்பு காவல் உத்தரவுகள் ஷானியின் சித்திரவதை குளத்துக்குள் வைத்து கொடூரமான சித்திரவதைகளை செய்வதாக அவர் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். எனவே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் சூத்திரதாரி சுரேஷ் அலை அல்லது வேறு யாரா என்று நினைத்தால் அதற்கெதிராக நாட்டின் சாதாரண சட்டத்தில் விசாரணை நடத்துங்கள் என்றே நாம் கூறுகிறோம். அது குறித்து எமக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனால் இன்று அரசு புலனாய்வு பிரிவு முன்னாள் பிரதானியை ஒரு பயங்கரவாதியைப் போல பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கைது செய்திருக்கிறார்கள். முதல் நாளில் நீதிமன்றம் கேட்டபோது அவர் ஒரு சந்தேக நபர் அல்ல என்று குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகளும் கூறியிருந்த நிலையிலும் அவரை கைது செய்து சிஐடி தடுப்பு காவலில் வைத்திருந்தார்கள். பின்னர் தான் அவர் ஒரு சந்தேக நபர் என்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார்கள். இந்த அனைத்து விவரங்களையும் நீதிமன்றத்தின் முன்னிலையில் வெளிப்படுத்துவதற்கு 3 மாத காலம் தாராளமாக போதுமானதே. இப்போது சுரேஷ் அலை கைது செய்யப்பட்டு அதைவிட பல மாதங்கள் கடந்துவிட்டன. இன்னமும் உறுதியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்தவொரு சாட்சியமும் முன்வைக்கப்படவில்லை. வெளிநாட்டுக்கு தப்பியோடி நபர் ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலம் என்பதை தவிர வேறு எந்த சாட்சியமும் சமர்ப்பிக்கப்படவில்லை. சேனல் போர் நாடகத்தை இயக்கிய நபர் கூட சுரேஷ் அலே சஹரான் ஹஷீமை சந்தித்தார் என்றும், அவ்வாறு கூறப்பட்டாலும் அதனை நிரூபிப்பதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்தவொரு சாட்சியமும் தன்னிடம் இல்லை என்றும் கூறுகிறார். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு குழுவின் மகிழ்ச்சிக்காகவும் முள்ளிவாய்க்கால் தோற்கடிக்கப்பட்ட புலி பயங்கரவாதத்தின் வேதனையும் குரோதத்தையும் தீர்த்துக் கொள்வதற்காகவும் இந்த சுரேஷ் அலையை தொடர்ச்சியாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் ஷானியின் சித்திரவதை குடத்துக்குள் வைத்து கொடூரமான சித்திரவதைகளை செய்கிறார்கள் என்பதான குற்றச்சாட்டினை விமல் வீரவன் செய்வாறு முன்வைத்திருந்தார். அவருடைய குற்றச்சாட்டு அவ்வாறு இருக்க சலை விடுதலையாக வேண்டும் என்பதான கோரிக்கையை கம்மன் பிளவெடுத்திருக்கிறார். அவர் இதுபற்றி கூறும்போது, வாழ்க்கை மீதான ஆசையை கைவிட்டு ராணுவ சீருடைய அணிந்த சுரேஷ் அலைவுக்காக தமது வாழ்க்கையை கைவிட தயாராக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துக்கு சொல்வதற்காகவே இங்கு வந்திருக்கிறோம். இந்த அரசாங்கம் ஒரு பயங்கரவாத அரசாங்கம். ராணுவத்துக்கு எதிராக 71 மற்றும் 87 ஆயுதம் ஏந்தி அழிக்க முடியாமல் தோற்றுப்போய் வீட்டுக்கு சென்றவர்களுக்கு இன்று அரசு அதிகாரம் கிடைத்திருக்கிறது. அதனால் தான் இன்று அவர்கள் ராணுவத்துக்கு எதிராக அரச பயங்கரவாதத்தை கட்டவழித்து விட்டிருக்கிறார்கள். பயங்கரவாதத்துக்கு முழு உலகிலும் உள்ள ஆகச்சிறந்த உதாரணம் அனுர்குமாரின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். அரச பயங்கரவாதத்துக்கு உலகில் உள்ள சிறந்த உதாரணம் ஷானியின் சீரி சித்திரவதை கூடும் என்பதான குற்றச்சாட்டு அவரால் முன்வைக்கப்படுகிறது. அவருடைய கருத்து அவ்வாறு இருக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதுரவி தானகி குறிப்பிட்டிருக்கிற செய்தி குறித்தும் அவதானத்தை செலுத்தலாம். அனுர்குமார் ஜனநாயக தலைமையிலான என்பிபி அரசாங்கத்துக்கு பெருந்தொகை பணமூடையும் வாக்குகளும் பிரிவினைவாத புலம்பெயர்ந்தவரால் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிரதி உபகாரமாகவே டயஸ்போரா ராணுவத்தினர் பழிதீக்கும் செயற்பாட்டை கோரியிருக்கிறது. அதனால் அனுர தலைமையிலான அரசாங்கம் ஜெனரல் சுரேஷ் அலையை மரணத்தின் விளிம்பு வரை கொண்டு போய் டயஸ்போரா கேட்டு அந்த பழிதீர்க்கும் படலத்தை செயற்படுத்த போகிறார்கள் என்பதான அவருடைய கருத்து. ராணுவ வீரர்களை பலியெடுக்கிட மாட்டோம் என்பதாக சஞ்சீவ் எதிர்மானவும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அவருடைய கருத்து குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போதும் அவர் கூறுகிற பிரதான கருத்து, நாம் இந்த நாட்டில் மனச்சாட்சியுள்ள மனிதர்களாக நன்றியுள்ள மனிதர்களாக அனுர ஜனநாயக அரசாங்கத்துக்கு இந்த ராணுவர்களை பலியெடுக்க இடமளிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை நாம் முன்வைக்க இருப்பதாக சஞ்சீவ் எதிரிமான இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அதேத்தில் சுரேஷ் அலையினுடைய தாயாரும் இங்கு வருகிறந்திருந்தார். அவர் கூறுகிற கருத்து குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அவருடைய கருத்து இவ்வாறு தரப்படுகிறது. நல்ல முறையில் வளர்ந்த பிள்ளைகளை இப்படி ஏதோ குற்றவாளிகளைப் போல குண்டுகளுக்குள் அடைத்து வைத்திருப்பதை பார்க்க எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. வீட்டில் இருக்கும் நாய்களை கூட நாம் இதைவிட உயர்வாக கவனிப்போம். அப்படி இருக்க என் மகனுக்கு இப்படி நடந்ததை நினைத்தால் எனக்கு சொல்வதற்கொன்றுமில்லை. ஆனால் இதற்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக சுரேஷ் அலையின் தாயார் நேற்று கோட்டை ரயிலத்துக்கு முன்பாக குறிப்பிட்டிருக்கிறார். புலனாய் பிரிவினர் கொடுத்த தகவலை கொண்டே போரில் செயற்பட்டார்கள். அப்படி இல்லாமல் போருக்கு முன்னால் சென்றால் எந்த பயனும் இல்லை. என் பிள்ளை ஒருபோதும் புகழ்ச்சியை விரும்பியவன் அல்ல, ரகசியமாக வேலை செய்தவன். எங்காவது சென்றால் ஒரு புகைப்படத்துக்கு கூட முகம் காட்ட மாட்டான். நானும் அவருடன் பிரான்சில் இருந்தேன். அவன் அங்கு ஒரு வருட காலம் சென்றிருந்தான். ராணுவத்தில் இருக்கும் பிள்ளைகள் எல்லோரிடமும் என்னிடம் வந்து பேசிவிட்டு தான் போவார்கள். நான் இந்த அனுபவங்களை மிகவும் நன்றாக பெற்றுள்ளேன். என் கணவரும் அப்படித்தான். நாங்கள் சொல்லும் விவரங்களை எங்களின் அயலாரிடம் கேட்டு பாருங்கள். நான் பிள்ளைகளிடம் எப்படி நடந்து கொண்டேன் என்று எனக்கு இரவிலும் சத்தங்கள் கேட்கின்றன. நான் பேசிக் கொண்டே வருகிறேன். நள்ளிரவு 2-3 மணிக்கு மகனே என்று கதவை திறக்கிறேன். பின்னர் தான் எனக்கு தோன்றுகிறது மகன் சிறையில் இருக்கிறான் என்று. இன்று இரவே நான் இறந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் வயதான காலத்தில் இருக்கிறேன். நான் இவற்றை கூறி ஏதோ வியாபாரம் செய்யவோ அல்லது சுயலாபம் தேடவோ இல்லை. எல்லா துன்பங்களையும் சகித்துக் கொண்டுதான் இருந்தேன். நல்ல முறையில் பிள்ளைகளை இப்படி ஏதோ குற்றவாளிகளைப் போல குண்டுகளுக்குள் அடைத்து வைத்திருப்பதை பார்க்க எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. வீட்டில் இருக்கும் நாய்களை கூட நாம் இதைவிட உயர்வாக கவனிப்போம் என்பதாக அவர் தன்னுடைய கருத்தினை இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். எனவே சுரேஷனுடைய தாயார் குறிப்பிட்ட கருத்தை அவ்வாறு வெளியாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் மேலும் சில கருத்துக்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறதே. சலை மீதான சித்திரவதையின் பின்னால் புலம்பெயர் புலிகள்

நிலவிய பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டது என்பதான கருத்தினையும் அவர் முன்வைத்திருப்பதோடு மிக பிரதானமாக இன்று அவர் ஈவிரக்க மற்ற முறையில் நடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னர் இதேபோன்று கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த என்பவரும் உயிர்த்து ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என கூறி கைது செய்யப்பட்டு பயங்கரவாத சிறுத்தைகள் ஓராண்டு காலம் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் இறுதியில் கிழக்கு பல்கலைக்கழக உபேந்தர் காணாமல் போன பழைய சம்பவம் ஒன்றை காட்டி அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டாரே தவிர இன்று வரை உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அவர் மீது எந்தவொரு குற்றச்சாட்டு அல்லது ஆதாரங்களும் முன்வைக்கப்படவில்லை. தற்போது சிறை செலவும் அதே போன்றதோடு அரசியல் பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டம் தவறானது என கூறிக்கொண்டே தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்தது என்பதாக பொதுஜன பிரமுடைய பொதுச்செயலாளர் இவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டு போகிறார். அன்று இந்த சட்டத்துக்கு எதிரான கடுமையாக குரல் எழுப்பிய ஆண்டர் குமார் ஜனநாயக் இன்று தனது சொந்த கையொப்பத்தை பயன்படுத்தி அதே பயங்கரவாத தடைச்சிருந்தங்கள் சிறை சிலையை தடுத்து வைப்பதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் என்பது நல்லாட்சி அரசின் போதும் தேசிய பாதுகாப்பு முழுமையாக சீர்குலைக்கப்பட்டிருந்த ஒரு பின்னணியிலே அரங்கேறியது. அது மட்டுமன்றி உலகின் மிக பலத்த புலனாய்வு அமைப்பான அமெரிக்காவின் எஃபிஐ கூட இது ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகளின் செயல் என்பதை தனது விசாரணை அறிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் நடப்பதற்கு முன்னர் இவ்வாறு ஒரு தாக்குதல் நாட்டில் நடக்கக்கூடும் என அப்போது நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே நாடாளுமன்றத்தில் எச்சரித்த போது அதற்கு எதிராக சஜித் பிரேமதாச அரசிலிருந்த தீவிரவாத ஆதரவு குழுக்களை கூச்சலிட்டன. மேலும் இந்த சம்பவங்கள் நடைபெறும் காலப்பதில் சுரை சிலை இலங்கையிலே இருக்கவில்லை. அவர் தூதரக பணிகளுக்காகவும் பயிற்சிகளுக்காகவும் வெளிநாட்டிலேயே தங்கியிருந்தார். இலங்கை மண்ணிலே இல்லாத ஒரு அதிகாரியை தற்போது ஜனாதிபதி தனது கையொப்பத்தை பயன்படுத்தி சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வதன் பின்னணியில் பாரிய சதி இருப்பதாக பொதுஜன பெரமுன தரப்பு இவ்வாறு கூறி வருகிறது. இதனிடத்தில் கடந்த காலங்களில் பயங்கரவாத தடை சட்டங்கள் எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அப்பாவி மக்களும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதன்போது எழுப்பாத குரல்கள் இப்போது எழுந்திருக்கின்றன என்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை சீர்குலைக்க கம்மன் பில் விமல் திலித் பெரும் சதி செய்வதாக குற்றப்புறணாய்வு திரிக்கலாம் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது என்பதான ஒரு செய்தியினை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு பிரதான தலைப்புச் செய்தியாக கொண்டு வருகிறது. எனவே உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு மறைமுக தடைகளை ஏற்படுத்தி விசாரணைகளை சீர்குலைக்க அரசியல் பின்னணியை கொண்ட குழு ஒன்று திட்டமிட்ட ரீதியில் செயற்பட்டு வருவதாக குற்றப்புறணாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. இது திட்டமிட்ட செயல்களுக்கு பின்னால் உதய கம்மன் பிளவிலுள்ள மற்றும் திலீப் ஜெயவீர் ஆகியோர் இருப்பதாகவே இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பில் வெளியாகி இருக்கிற தகவல்கள் பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது ஜிலி ஜெயவீர உள்ளிட்ட அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் தொடர்புடைய நபர்கள் இருப்பதாகவும் குற்றப்புறணாய்வு திணைக்களம் கூறுகிறது. உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு பிரதான சுரேஷ் சிலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் குற்றப்புறணாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று திங்கட்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு இடையீட்டு மனு ஒன்றினூடாக அறிவித்த போது இந்த விடயத்தை கூறியிருக்கிறார்கள். தடுப்பு காவலில் உள்ள சந்தேகபரான சுரேஷ் சிலை இந்த விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டு வருவதாக அவருக்கு வெளியில் இருந்து உதயகம்மன் பிளவிமல் வீரன்சு மற்றும் திலீப் ஜெயவீர போன்ற அரசியல் பின்னணியை கொண்டவர்கள் ஆதரவளித்து வருவதாக குற்றப்புறணாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குறிப்பிடுகிறார்கள். உயிர்த்து ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய இதுவரை வெளிவராத அரசியல் பின்னணிகள் மற்றும் அரசியல் தொடர்புகள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும் நிலையில் அதனை தடுக்கும் நோக்கிலே இந்த குழுவினர் திட்டமிட்டு விசாரணைகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு வருவதாக நியாயமான சந்தேகம் எழுந்துள்ளதாக குற்றப்புறணாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்துக்கு மேலும் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கிய செய்தியாக அமையப்பெறுகிறது. இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவலும் இவ்வாறு தரப்படுகிறது. ஷானியை நீக்கும் வரை உண்ணாவிரதம் தொடரும் சட்டத்தனைகளிடம் சலை தெரிவிப்பு நீதிமன்றக்கும் அறிக்கை என்பதாக இந்த செய்தியை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு தருகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பிலான சதித்திட்டம் தீட்டுமை மற்றும் ஒருங்கிணைத்தமை நெறிப்படைத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள முன்னாள் உளவுத்துறை பிரதான சுரேஷ் சிலை கொழும்பு தேசிய வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தான் முன்னெடுத்துள்ள உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என தன்னை சந்தித்த சட்டத்தனைகளிடம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் சுரேஷ் சிலை தொடர்ச்சியாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் அவரது உடல்நிலையில் ஏற்பட்ட பலவீனம் காரணமாக அவரை சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக நேற்று குற்றப்புறணாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கிறது. கோட்டை நீதவான் வசன் அமரசீன முன்னிலையில் நகர்த்தல் பத்திரம் ஊடாக இந்த விடயங்களை குற்றப்புறணாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. நேற்றைய தினம் பகல் வேளையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் சிறை சிலைவை அவரது சட்டத்தினர்கள் குழு சென்று பார்வையிட்டிருந்தது. இதன்போது தற்போது சிறை சிலையின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் அவருக்கு சேலின் உள்ளிட்ட மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் அவரது சட்டத்தினர்கள் கூறியிருக்கிறார்கள். இவ்வாறு இருப்பினும் குற்றப்புறணாய்வு திணைக்களத்தில் தான் ஆரம்பித்த உணவு தீர்ப்பு போராட்டத்தை சிறை சிலை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லப்போ போவதாக தம்மிடம் கூறியிருந்ததாக இந்த தகவல்கள் இவ்வாறு தரப்படுகிறது. எனவே உயிர்த்து ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக சுரேஷ் சிலைக்கு எதிராக இடம்பெறும் விசாரணைகளை குற்றப்புறணாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேகரிடமிருந்து வேறு எந்த ஒரு போலீஸ் அதிகாரிக்கு மாற்றுமாறும் கோரிக்கையை முன்வைத்து தான் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்திருப்பதாக அவர் தம்மிடம் தெரிவித்ததாக சுரேஷ் சிலையின் சட்டத்தரணிகள் இவ்வாறு
குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த தகவலும் பிரதானமாக அமைகிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தி குறித்தும் அவதானத்தை செலுத்தலாம். சாகும் வரை உண்ணாவிரதத்தில் சலை உறுதி. சுரேஷ் அலையின் மனைவி மனோரி தெரிவித்து

என்பதான செய்தி. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போதும் சாகும் வரை உண்ணாவிரத்தில் ஈடுபடும் தீர்மானத்தில் சிலை உறுதியாக இருக்கிறார். ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை. அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளதால் இரு கைகளிலும் செயலில் ஏற்றப்பட்டுள்ளதை தனது கண்களை தானம் செய்ய விரும்பும் தெரிவித்துள்ளதோடு இறுதி உலையும் எழுத தயாராகியுள்ளார் என சிறைச்சாலையின் மனைவி மனோரி சிலை இவ்வாறு கூறுகிறார். தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையை காண்பதற்கு சென்றிருந்த அவர் அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். என் கணவரை நான் சென்று பார்த்தேன், ஆனால் அருகில் செல்வதற்கு எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை. அவரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. கடந்த இரண்டு நாட்களாக அவர் சாப்பிடவில்லை, ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை. இதனால் அவரது உடல்ல கடுமையான நீரிழப்புக்கு உள்ளாக இருக்கலாம். அவரது இரண்டு கைகளிலும் செயலில் ஏற்பட்டிருந்ததோடு மேலும் சில மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இவ்வானதொரு நல்லது மனிதருக்கு இப்படியொரு நிலைமை ஏற்பட்டுள்ளதை கண்டு மிகவும் மனவேதனை அடைகிறேன். வைத்தியர்கள் தற்போது அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அவர் கடுமையான மன உளைச்சல் உள்ளதால் சிகிச்சைகள் அனைத்தையும் நிராகரித்து வந்தார். அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கி வைத்தியசாலைக்கு கொண்டு சேர்க்குமாறு முன்னதாக தெரிவித்திருந்தோம். அவரது உடல்நிலை மோசமடைந்து கொண்டே செல்கிறது. காலையில் கூட அவரால் எழுந்து நிற்க முடியவில்லை. எவ்வளவு எடுத்துக்குறையும் தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதற்கு சம்மதிக்கவில்லை. சாகும் வரை இந்த உண்ணாவிரதத்தை தொடர்வதிலே அவர் உறுதியாக உள்ளார். அதனால் தான் தனது கண்களை தானம் செய்வதற்கும் இறுதி உலை எழுதுவதற்கும் சட்டத்தரணியை உடனே வருமாறு அளித்திருக்கிறார். தற்போது அவரது நிலைமை மிக மோசமாக உள்ளதாலேயே அவருக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டு தனியாக வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக சுரேஷலையின் மனைவி மனோரி இவ்வாறே கூறியிருக்கிறார். அவருடைய உண்ணாவிரதம் உணவு தவிர்ப்பு தொடர இருக்கிறது என்பதான விடயங்கள் இவ்வாறு பேசப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இதனோடு இணைந்ததாக மேலும் சில செய்திகள் இருக்கிறது. அவை குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாம் ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

சுயாதீன செய்தி பரவல் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். வெளிநாட்டு பயணத்தடையை தொடர்ந்து கோத்தாவை விரைவில் கைது செய்ய திட்டம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவை கைது செய்வதற்கான திட்டம் ஒன்று உள்ளதாக அவரின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரும் நவஜனதா பெருமுட கட்சியின் தலைவருமான சுகேஸ்வர பண்டார இவ்வாறு கூறியிருக்கிறார் என்பதுவே இந்த செய்தியாக அமையப்பெறுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பில் வெளியாகியிருக்கிற மேலதிக தகவல்கள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது கோட்டாபயவின் கைது தொடர்பில் அவர் கூறியிருக்கிற விடயம் பிரதானமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளை அடிப்படையாக கொண்டே கோட்டாபய ராஜபக்சே கைது செய்ய திட்டமிட்டு வருவதாக சுகேஸ்வர பண்டார இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஏற்கனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கில் கோட்டாபய ராஜபக்சேக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யும் நோக்கிலேயே குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் வெளிநாட்டு பயணத்தடைக்கான கோரிக்கையை விடுத்து அதனை பெற்றுள்ளனர் என்றும் அவர் கூறுகிறார். இவ்வாறு அவரை கைது செய்ய முயற்சிப்பதே அரசியல் நோக்கத்தினை அடிப்படையாக கொண்ட செயற்பாடு என்றும் சுகேஸ்வர பண்டார கூறியிருக்கிற ஒரு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேக்கும் மற்றும் இரண்டு ராணுவ அதிகாரிகளுக்கும் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2019 ஏப்ரல் 21 தேதி உயிர்த்த ஞாயிறு தின தினத்தில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளரான ஓய்வுபெற்ற விஜயநல சுரேசலை சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள வழக்கு கடந்த 3 தேதி கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த விடயம் தொடர்பான விசாரணைகளுடன் தொடர்புடையவர்களாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே ராணுவ கர்னல் முகமது அன்சார் மற்றும் ராணுவத்தின் முன்னாள் புலனாய்வு அதிகாரி பிரேமானந்த உதலாகம் ஆகியோரின் பெயர்களும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதோடும் அவர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடையை விதிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்ட இந்த கோரிக்கைக்கு அமைய குறித்த மூவருக்கும் நீதிமன்றத்தினால் பயணத்தடை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. எனவே நீதிமன்றம் எந்த ஒரு காரணங்களும் இல்லாமல் சரியான ஆதாரங்கள் முன்வைக்கப்படாமல் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்காது என்பதும் நாங்கள் அவதானிக்கத்தக்கது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரத்தில் எவ்வாறு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடரப்போகின்றன என்பது தொடர்பாக. எனவே கோட்டாபயவை கைது செய்ய திட்டம் என்பதான செய்தியோடு சேர்த்து தமிழன் பத்திரிகை தருகிற மற்றும் ஒரு தகவல் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் ராணுவ அதிகாரியின் மனுவை தள்ளுபடி செய்யுமாறு கோரிக்கை சட்டம் அதிபர் நேற்று நீதிமன்றத்தில் ஆட்சேபனை என்பதாக மற்றும் ஒரு தகவலும் தரப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தனது கைது நடவடிக்கையை தடுக்க உத்தரவு கோரிய அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் ராணுவ அதிகாரியான கர்னல் கெலும் மதுகமே தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்யுமாறு சட்டம் அதிபர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பூர்வாங்க ஆட்சேபனைகளை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தனது கைது நடவடிக்கையை தடுக்க உத்தரவு கோரி கர்னல் தாக்கல் செய்த மனு நீதரசர்கள் ரொஹாந்தா பேசூரி மற்றும் பிரியந்தா பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வின் முன் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது என்று கூறி பூர்வாங்க ஆட்சேபனைகளை எழுப்பினார். இந்த மனு தொடர்பான மனுதாரரால் சமர்ப்பிக்கப்பட்ட பல ஆவணங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் விதிகளுக்கு முரணாக உள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த ஆவணங்களின் அடிப்படையில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கோரிக்கை விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மனுவில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி உபுல் குமார் பெரும சட்டம் அதிபரின் பூர்வாங்க ஆதரவாக சொற்பனங்களை முன்வைத்திருந்தார். மேலும் இந்த பூர்வாங்க ஆட்சேபனைகள் தொடர்பான தனது வாதங்களை மனுதாரர் முன்வைப்பதற்காக இந்த வழக்கை ஜூன் 22 என்று விசாரணைக்கு அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமையப்பெறுகிறது. இதுவும் முக்கியமான ஒரு விவகாரமாக அமையப்பெறுகிறது. எனவே இசர்த்தின தாக்குதல்கள் அது தொடர்பில் சூழ்ச்சிதாரர்கள் இருக்கிறார்களா அல்லது மறைந்திருக்கிற மிக முக்கியமானவர்கள் யார் என்பதை தொடர்பில் கண்டறியும் நடவடிக்கைகள் இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினூடாகவும் நீதித்துறையினூடாகவும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அதனை மையப்படுத்தி குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் தங்களது போராட்டங்களையும் ஒரு பக்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு நீதியான விசாரணைகள் வேண்டும் என்பதான நீண்டகால கோரிக்கையை முன்வைத்து வந்த கத்தோலிக்க திருச்சபை சார்பாக நேற்றைய தினம் ஆளுநர் தந்தை சிறில் காமினி ஒரு செய்தியாளர் சந்திப்பினை நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பின் போது குற்றங்களை மறைக்க இடமளிக்க முடியாது என்பது அவருடைய கோரிக்கையாக அமைகிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகள் அரசியல் தலையீடுகள் வேண்டாம் என்பதான கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார். எவ்வித தடைகளுமின்றி விசாரணைகள் தொடர வேண்டும். பாரபட்சங்களை திணிக்க எவரும் முயலக்கூடாது. பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வழங்குவது அரசின் பொறுப்பு என்பதுவேயும் அவர் முன்வைக்கின்ற கருத்தாக அமைகிறது. எனவே புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதான சுரேசலை கைது செய்யப்பட்டிருப்பது விசாரணைகளில் வெளிவந்த சாட்சியங்களின் அடிப்படையிலேயாகும். அவர் கடந்த காலத்தில் நாட்டுக்காக காற்றிய சேவைகளை காட்டி தற்போதைய குற்றச்சாட்டுகளை மூடிமறைக்கிடம் அளிக்க முடியாது என்பதுவே கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருள் தந்தை இஸ்ரேல் காமினி கூறுகிற கருத்தாக அமைகிறது. மேலும் தனக்கு எதிரான அவதூறு வழக்கை சமரசம் செய்ய சுரேசலை விடுத்த கோரிக்கையை தான் நிராகரித்து விட்டதாக தெரிவித்த அவர் சுரேசலை கைது செய்யப்பட்டிருப்பது விசாரணைகளில் வெளிவந்த சாட்சியங்களின் அடிப்படையிலேயே அன்றி தன்னால் அல்ல என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கொழும்பில் உள்ள ஆயிரத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற உடகர மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிடுகிறார்.
சிறைசிலை கைது செய்யப்பட்டதுக்கும் எனக்கு எதிரான அவதூறு வழக்குக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அவர் சாட்சியங்களின் அடிப்படையிலேயே கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற வளாகத்தில் அவர் என்னை சந்தித்து என்னால் தெரிவிக்கப்பட்ட கூற்றொன்றிலிருந்து அவரது பெயரை நீக்கினால் வழக்கை மீளப்பெறுவதாக கூறினார். ஆனால் நான் எனது கூற்றில் உறுதியாக இருப்பதால் சமரச கோரிக்கையை நிராகரித்து விட்டேன். உண்மை நீதிமன்றத்தில் நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன். சஹ்ரான் குழுவினரின் தாக்குதலுக்கு பின்னால் இருந்த அரசியல் சதித்திட்டம் மற்றும் திட்டமிட்டவர்கள் யார் என்பது கண்டறியப்பட வேண்டும். இது பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமை. இது விசாரணைகள் தற்போது தீவிரமடைந்துள்ளதால் சிலர் பதற்றம் அடைந்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் இதில் தலையிடக்கூடாது. சுரேஷிலே உளவுத்துறையிலிருந்து நாட்டுக்காக பணியாற்றியதையும் மதிக்கிறோம். ஆனால் அதற்காக அவர் செய்த குற்றங்களை மறைக்க முடியாது. போரில் ஈடுபட்ட ஒருவர் உங்களது பெற்றோரை தண்டித்தால் அவர் ராணுவ வீரர்கள் என்பதால் விட்டுவிடுவீர்களா? சட்டம் அனைவருக்கும் சமம். அவர் தற்போது ஒரு சந்தேக நபர் மட்டுமே. அவருக்கு ஆதரவாக நடத்தப்படும் உண்ணாவிரத போராட்டங்கள் விசித்திரமானவை. உண்ணாவிரதங்களுக்காக விசாரணைகளை நிறுத்த தொடங்கினால் நாட்டில் சட்டத்தை நிலைநாட்ட முடியாது. அதேபோல் அவருக்கு சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் மருத்துவ அறிக்கையின் நம்பகத்தன்மை குறித்தும் நீதிமன்றமே இறுதி முடிவை எடுக்கும். எதற்கும் அஞ்சாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான எங்கள் நீதி போராட்டம் தொடரும் என்பதாக அருள் தந்தை சிறில் காமணி அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார். எனவே சாட்சியங்களின் அடிப்படையிலேயே கைது இடம்பெற்றிருக்கிறதே. அதனிடத்தில் அவர்களுக்கு உணவு வழங்கியமை அவரை கவனித்துக் கொண்ட விதம் தொடர்பில் எழுப்பப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சந்தேகம் இருந்தால் அவை பார்க்கப்பட வேண்டும். எனவே சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் மருத்துவ அறிக்கையின் நம்பகத்தன்மை குறித்தும் நீதிமன்றமே முடிவெடுக்க வேண்டும் என்பதாக அருள் தந்தை சிறில் காமினி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய கருத்தும் இவ்வாறு வெளியாக இருந்த நிலையில் நேற்றைய தினம் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்த கருத்தே முக்கியமானதாக அமைகிறது. எனவே அவர் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து திருப்தி அடைந்த நிலையில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். எனவே விசாரணைகள் நேர்மையாக முன்னெடுக்கப்பட்டால் ராஜபக்ஷ குடும்பத்தினர் வரை இது நீண்டு செல்லும். எனவே சஹ்ரான் உள்ளிட்டோருக்கு சம்பளம் வழங்கி பராமரித்து வர சுரை செலவே என்கிறார் சரத் பொன்சேகா என்பதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. ராணுவ புலனாய்வு பிரிவின் பிரதானியாக கடமையாற்றிய சுரேஷிலே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மிக நெருங்கிய அடியாளாகவும் அவரது அனைத்து அநீதியான செயற்பாடுகளை நிறைவேற்றும் ஒரு கருவியாகவும் மட்டுமே செயற்பட்டார். சுரேஷிலையின் ஒவ்வொரு அசைவும் கோட்டாபய ராஜபக்சேவின் நேரடி அனுமதியுடனே இடம்பெற்றது. எனவே சலை மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்துக்கும் கோட்டாபய ராஜபக்சேவே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். உயிர்த்து ஞாறு தாக்குதல் விசாரணைகள் நேர்மையாக முன்னெடுக்கப்பட்டால் ராஜபக்சே குடும்பத்தினர் வரை இது நின்று கொண்டே போகும் என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சுரேஷிலே ராணுவ புலனாய்வு பிரிவில் கடமையாற்றிய காலத்தில் அவர் கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் புலனாய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்தார். ஆனால் அவரது அந்த பணிகள் எந்த வகையிலும் திருப்திகரமாக இருக்கவில்லை. அக்கால பகுதியில் புலனாய்வு பிரிவினரின் அந்த தோல்வியின் விளைவாகவே ராணுவ தலைமையகத்துக்குள்ளேயே பயங்கரவாதிகள் நுழைந்து தாக்குதல்களை நடத்திவிட்டு செல்லும் துப்பாக்கி நிலை ஏற்பட்டது. எனது பதவிக்காலத்தில் இத்தகைய முக்கியமான புலனாய்வு நடவடிக்கைகளை மிகவும் பொறுப்புடன் மேற்கொள்ள நான் காலாட்படையைச் சேர்ந்த ஒரு ஜெனரலையும் பீரங்கை படையைச் சேர்ந்த ஒரு ஜெனரலையும் பிரத்யேகமாக நியமித்திருந்தேன். சுரேஷிலே மற்றும் கபில ஹெந்த விதானா ஆகியோரை நான் அப்பதவிகளில் இருந்து நீக்கியிருந்தேன். ஆனால் கோட்டாபய ராஜபக்சே அவர்கள் இருவரையும் பாதுகாப்பு அமைச்சர்கள் உள்வாங்கிக் கொண்டு தம்முடனேயே பாதுகாத்து வந்தார். இவர்கள்தான் பிற்காலத்தில் ராஜபக்சேவின் அரசியல் தேவைக்காகவும் குறிப்பாக 2010 ஜனாதிபதி தேர்தலின் போது வவுனியாவில் தமிழ் மக்களை அச்சமூட்டும் வகையில் குண்டுகளை வெடிக்கச் செய்து அரசியல் ஆதாயம் தேடவும் செயற்பட்டார்கள். இந்த சம்பவங்கள் குறித்து சுரேஷிலைக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். கோட்டாபய ராஜபக்சேவின் அனுமதியின்றி சுரேஷிலை கழிப்பறைக்கு கூட செல்லாத அளவுக்கு ஓர் அடிமையைப் போல் அவருக்காகவே அவர் முழுமையாக செயற்பட்டார். என்னை கைது செய்து எவ்வித குற்றச்சாட்டுகளும் இன்றி ராணுவ தலைமையகத்தில் 8 மாதங்கள் தொடர்ச்சியாக தடுத்து வைத்திருந்த காலப்பகுதியில் என்னையும் எனது குடும்பத்தினரையும் பழிவாங்குவதற்கு சுரேஷிலை கபில ஹெந்த விதாரண கோட்டாபய ராஜபக்சே மற்றும் மஹிந்த ராஜபக்சே ஆகியோர் இணைந்து செயற்பட்டார்கள். என்னை கைது செய்த அன்றைய தினம் அதிகாலை 4 மணி வரை எனது மனைவியை சீடினர் தடுத்து வைத்து விசாரணை செய்தார்கள். எனது மகள்கள் விமான நிலையத்தின் ஊடாக பயணம் செய்ய முற்பட்ட போதும் அவர்களை தடுத்து நிறுத்தி 3 முதல் 4 மணித்தியாலங்கள் விசாரணை செய்தார்கள். பெண் பிள்ளைகள் என்று கூட பாராமல் இவ்வளவு கொடூரமாக செயற்பட்டதற்கு பின்னால் எல்லாம் சுரேஷிலையின் ஆலோசனைகள் இருந்தன. இன்று ஒரு ராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்டார் என்பதற்காக ராஜபக்சே கூலிப்படையினர் உணவுப் பொதிகளுக்கும் பணத்துக்கும் விலை போன சமூக ஊடக குழுவினர் ராஜபக்சேவின் ஆதரவாளர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். ஆனால் நாங்கள் அனுபவித்த துன்பங்கள் அவர்களுக்கு தெரியாது. அன்று எங்களை ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்து ஜன்னல் மற்றும் கதவுகளில் பலகைகளை அடித்து மூடி வெளியில் இருந்து எவரும் எங்களை பார்க்க விடாமல் தடுப்புகளை அமைத்திருந்தார்கள். சிறையில் இருந்த போது எமது குடும்பத்தினரை சந்திப்பதற்கு கூட உரிய நேரத்தை வழங்கவில்லை. மாதம் ஒருமுறை மட்டுமே எனது மனைவியை சந்திக்க அனுமதித்தார்கள். அது வெறும் 30 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். அன்றைய சூழலில் எமக்கு வழங்கப்பட்ட தட்டில் உணவுகள் எறும்புகளால் நிறைந்திருந்தன. இரவு 12 மணி அளவில் என்னை கூண்டுக்குள் அடித்து வைத்து 2:30 நாங்கள் எத்தகைய சூழலை எதிர்கொண்டோம் என்பதே இவர்களுக்கு தெரியும். நுழம்புகள் கடித்த சித்திரவதைகளை முன்னிறுத்தி நடத்தியவர்கள் இன்று சிறையில் எலிகள் இருப்பதாக கூறி ஊடகங்களில் பேசுவது வேடிக்கையானதே. கொழும்பில் எல்லா இடங்களிலும் எலிகள் தான் உள்ளன. கொழும்பின் கால்வாய்கள் முதல் சகல பகுதிகளிலும் எலிகள் உலவுகின்றன. சிறைக்கூடத்திலும் இவை இருப்பது இயல்பான ஒன்றுதான். நுழம்பு கடித்த
அழித்தும் கரையான்கள் அரித்தும் உணவில் எறும்புகள் மொய்த்தும் நாங்கள் இருந்த சித்திரவதை காலங்களை விடவா? இன்று இவர் சிறையில் இவ்வளவு துன்பப்படுகிறார். பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகள் அமைப்பு கூட எமது குடும்ப உறுப்பினர்களை இவ்வாறு துன்புறுத்தவில்லை. சுரை சலையின் மகன் மனைவி மற்றும் குடும்பத்தினர் எனது சுதந்திரமாக இருக்கிறார்கள். நான் கைது செய்யப்பட்ட போது எனது மனைவி பிள்ளைகளை அவர்கள் சித்திரவதை செய்தது போன்று சலையின் குடும்பத்தினருக்கு தற்போதைய அரசாங்கம் எந்தவொரு தொந்தரவும் செய்யவில்லை. அந்த நாகரிகம் அவரிடம் இருக்கிறதே. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பேசும்போது போர் முடிவடைந்த பின்னர் சுரை செலவுக்கும் சஹரானுக்கும் இடையிலான தொடர்பு மிகவும் பலமானதாக இருந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். போர் முடிந்து அமைதி நிலவிய காலத்தில் சஹரான் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சம்பளம் வழங்கி பராமரித்தது சுரை சலைதான். ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு சஹரானின் தேவை எனது பதவிக்காலத்தில் இருக்கவில்லை. ஆனால் போர் முடிந்து நான் சென்றது பின்னர் மீண்டும் பதவியேற்ற சுரை சலைதான். சஹரான் போன்றவர்களுடன் கொடுக்கல் வாங்கல்களை தொடங்கினார்கள். சஹரான் மற்றும் அவரது குழுவினருக்கு பணம் கொடுத்தவர் சலை என்பதை உலகமே அறியும். வடகிழக்கு மாகாண அரசியல் விவகாரங்களில் பிள்ளையான் கருணாமான் உள்ளிட்டவர்களை தமக்கு சாதகமான அரசியல் சக்திகளாக மாற்றிக்கொண்ட ராஜபக்சேக்கள் நாட்டின் பாதுகாப்பை விட தமது அதிகாரத்தை பாதுகாப்பதற்கே முன்னுரிமை அளித்தார்கள். இவர்களின் அரசியல் அத்துமீறல்களுக்கு துணையாக செயற்பட்டவர் சுரேஷலே. கபிலை சந்திரசேன மற்றும் மத்திய வங்கியில் கடமையாற்றியவர்கள் என இவர்கள் அனைவருமே அந்த சதிகளில் பங்காளிகள் என்பதாக சரத் பொன்சேகா தனக்கு நடந்த அநீதியையும் அதிகத்தில் தனது குடும்பத்தினருக்கு நடந்த அநீதியையும் தற்போது நடக்கின்ற விடயங்களையும் இவ்வாறு வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார். இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தினக்குரல் தினகரன் பத்திரிகையில் வெளியாகிறது. சட்டவிரோத சொத்து சேர்ப்பு முன்னாள் அமைச்சர் விமலுக்கு எதிரான வழக்கு நேற்று விசாரணை என்பதான தகவலை நாம் அவதானிக்கின்றோம். தினகரன் பத்திரிகை தந்திருக்கிற முக்கியமான செய்தியாக இது அமையப்படுகிறது. அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் 75 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை சம்பாதித்தமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் ஜூன் 25 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன என்பதுமே இந்த செய்தியாக அமையப்படுகிறது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹாலின் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு அளிக்கப்பட்டது. இதன்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஆசாத் நவாவி தலைமையிலான குழுவினர் வழக்கின் சாட்சியாளர்களிடமிருந்து சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து மேலதிக சாட்சி விசாரணை ஜூன் 25 வரை ஒத்திவைக்கப்பட்டது. 2014 வரையான காலப்பகுதியில் தனது சட்டபூர்வமான வருமானத்தை விட 75 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக சொத்துக்களை ஈட்டியதன் மூலம் லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் குற்றம் அளித்ததாக கூறி கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் முன்னாள் அமைச்சர் யூனுசுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமே குறிப்பிடத்தக்கது என்பதுவே இந்த தகவலாக அமையப்படுகிறது. இதுநேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்தும் பார்க்கலாம். சந்திராணி பண்டாராவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு என்பதான செய்தியை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு தருகிறது. முன்னாள் அமைச்சர் சந்திராணி பண்டாராவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் ஜூலை 9 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மேல்நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறது. மேற்படி வழக்கு நேற்றைய தினம் மேல்நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மேற்படி வழக்கில் சாட்சியங்களிடம் குறுக்கு விசாரணை இடம்பெற்று சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன என்றும் அதனைத் தொடர்ந்து மேலதிக சாட்சி விசாரணைகளுக்காக இந்த வழக்கு எதிர்வரும் ஜூலை 9 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் அதுவரை வழக்கினை ஒத்திவைப்பதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள சந்திராணி பண்டார அமைச்சராக பதவி வைத்த காலப்பகுதியில் 2019 உரிய விதிமுறைகளை பின்பற்றாது உலர்வலை அபிவிருத்தி அமைச்சின் கருத்திட்ட பணிப்பாளர் பதவிக்கு தன்னிச்சையாக நபர் ஒருவரை நியமித்துள்ளதோடு உலர்வலை அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அழுத்தம் புரிவித்ததாக தெரிவித்து ஊழல் இனம் குற்றத்தை புரிந்துள்ளதாக அவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இந்த வழக்கு இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த செய்தியை தொடர்ந்து செல்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து அவதானத்தினை செலுத்தலாம். அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. திவீன பத்திரிகையில் இந்த தகவலை அவதானிக்கலாம். கோட்டி விசி எக்கக்க வியாஜ் டொலர் முதிரனே கரலா டொலர் மிட்டி சமக வெள்ளம் பிட்டியை கத்த கத்தொடங்கோட்ட கோட்டிபதி வியாபாரிக்கு நத்திரே முதல் ஹோமார் விழா என்பதாக அருண பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை தருகிறது. 21 கோடி போலியான டொலர் நோட்டுகள் அச்சிடப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் பெண் ஒருவர் வெள்ளம்பிட்டி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனிடத்தில் கோடீஸ்வர வர்த்தகரிடமும் இந்த பணங்கள் பரிமாறப்பட்டிருக்கிறன என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக அமைகிறது. எனவே டொலருடைய ஏற்ற இறக்கத்துக்கு மத்தியில் இவ்வாறு ஒரு செயற்பாடு அமைகிறது. எனவே திவேன பத்திரிகை இதை இவ்வாறு தருகிறது. பாகிஸ்தானை அச்சுகசு ஹொர டொலர் மகடியா கேலியற்ற பணி என்பதான செய்தி பாகிஸ்தானில் வைத்துத்தான் இந்த டொலர்கள் இவ்வாறு அச்சிடப்பட்டிருப்பதான செய்தியாக இது தரப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக புகைப்படத்தின் கூடிய செய்தியாக திவீன பத்திரிகை இந்த தகவலை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே போலி அமெரிக்க டொலர்களை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தை நபர்கள் 5 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பு மற்றும் கொழும்பை அண்டிய 20 பகுதிகளில் இது தொடர்பான
நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை மையப்படுத்தி இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இதில் பிரதானமாக போலி டாலர்கள் இவ்வாறு தயாரிக்கப்பட்டன என்பது குறித்தான விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. இதில் முக்கியமாக கொழும்பில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் வைத்து மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் 4 சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதன்போது அவர்களிடமிருந்து 6,00,000 போலி அமெரிக்க டாலர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதானவர்களில் 11 உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அத்துடன் வெள்ளம்பேட்டை பகுதியில் சுமார் 19 கோடி ரூபாய் பெறுமதியான போலி டாலர்களுடன் 11 கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பகுதியில் உள்ள வீடு தங்கியிருந்த நிலையில் அந்த பெண் குழும மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகிறார்கள். எனவே போலியான டாலர்கள் இவ்வாறு தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு பின்னால் இருக்கின்ற நபர்கள் யார், இவ்வாறு இது செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன என்பது குறித்து போலீசார் அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். உயர்தர பரீட்சைகள் ஆகஸ்ட் 10 ஆரம்பம் என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாகுவது குறித்து வெளியாக இருக்கிற முக்கியமான ஒரு செய்தியாக இதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல மாணவர்களும் இப்போது இந்த பரீட்சைகள் ஆரம்பமாகும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இப்போது திகதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கல்விபுத்திரா உயர்தர பரீட்சை மற்றும் தரம் 5 புலம்பரசல் பரீட்சை என்பன எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் இடம்பெறும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய கல்விபுத்திரா உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 10 தேதி செப்டம்பர் மாதம் 5 தேதி வரை நடைபெறும் என்றும், மேலும் தரம் 5 புலம்பரசல் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9 தேதி நடைபெறும். பரீட்சைகள் தொடர்பிலான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனில் 19-11 என நேரடி அலுவலகத்துக்கோ அல்லது பரீட்சைகள் திணைக்களத்தின் மேலதிக இலக்கங்களுக்கோ அளிக்க முடியும் என்று இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பார்வையில் இணைந்திருக்கிறோம். செம்மணியில் குவியலாக சிறுவர்களின் இன்புக்கூடுகள் என்பதாக வீரகேசரி பத்திரிகை ஒரு செய்தியினை தருகிறது. செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று அகழ்ப்பணிகளின் போது சிறுவர்களுடைய இன்புக்கூடுகள் உள்ளிட்ட ஆறு மனித இன்புக்கூட்டு தொகுதிகளின் குவியலாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதைக்குழிகளில் மூன்றாம் கட்டத்தின் 19 நாள் அகழ்வுப் பணிகள் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்றன. அதன்போது சிறுவர்களுடைய இன்புக்கூட்டு தொகுதியில் உள்ளடங்களாக ஆறு மனித இன்புக்கூட்டு தொகுதிகள் குவியலாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை நேற்று மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுப் பணிகளின் போது ஆறு மனித இன்புக்கூடுகள் உள்ளடங்களான 16 மனித இன்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட இன்புக்கூட்டு தொகுதிகளில் 4 இன்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரையிலான காலப்பகுதியில் நடைபெற்ற அகழ்வுப் பணிகளின் போது 318 மனித இன்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 302 இன்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. இன்னும் ஒரு தகவல் பற்றி அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். முப்படைகளின் ஒத்துழைப்புடன் கொழும்பில் விசேட டெங்கு ஒழிப்பு. 14 மாவட்டங்களில் டெங்கு அபாயம் என்பதாக இந்த தகவல் தினகரன் பத்திரிகையில் தரப்படுகிறது. நாட்டின் 14 மாவட்டங்களில் டெங்கு பரவும் அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான விசேட டெங்கு ஒழிப்பு செய்ய திட்டம் நேற்று முதல் எதிர்வரும் 10 தேதி வரை 3 நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் நேற்று காலை முதல் இந்த விசேட தூய்மைப்படுத்தல் மற்றும் சோதனையிடும் நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து வைத்திர கபில கண்ணங்கர கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டின் 14 மாவட்டங்களில் உள்ள 82 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையில் கணிசமான அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இவரிடம் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 50% முதல் 55% அதிகரித்துள்ளதோடு இதுவரை 20 டெங்கு மரணங்களும் நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. எனவே மேல் மாகாணத்தில் கொழும்பு, கம்பா, களுத்துறை மாவட்டங்கள் மற்றும் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும், தென் மாகாணத்தில் மாத்துரை, காலை மாவட்டங்களிலும், மத்திய மாகாணத்தில் உரளியாவிலும், சபர்கம் மாகாணத்தில் ரத்னபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் இந்த நோய் பரவல் தற்பொழுது அதிகரித்திருக்கிறது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட லார்வா புழுக்கள் தொடர்பான ஆய்வுகளின்படி மனிதர்களால் கைவிடப்படும் மற்றும் அலட்சியமாக வீசப்படும் பொருட்களிலேயே டெங்கு நுடுபுகள் அதிகமாக பெருகுவது கண்டறியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாடசாலை வளாகங்கள், மத வழிபாட்டு தலங்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவன வளாகங்கள் மற்றும் பொதுமக்கள் வாழும் வீட்டு வளாகங்கள் ஆகியவற்றில் நுழம்பு பெருக்கம் அதிகளவில் அவதானிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை ஆரம்பமான விசேட சோதனை நடவடிக்கைகள் கொழும்பு மாநகர சபை அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள், முப்படை அதிகாரிகள், சுற்றாளர் போலீசார் மற்றும் புகை விசிறல் உதவியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தலா 3 பேரை கொண்ட குழுக்களாக பிரிந்து கொழும்பு பொது வைத்தியசாலை வளாகம், மருதானை, புரளை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள வளாகங்களை இந்த குழுவினர் தீவிரமாக சோதனையிட்டு வருகிறார்கள். இந்த விசேட களப்பணி அடுத்த 2 நாட்களும் தொடரவுள்ளதோடு இந்த நிகழ்வில் கொழும்பு மாநகர முதல்வர், மாநகர ஆணையாளர் மற்றும் வைத்தியர்கள் பலரும் கலந்து கொண்டு தமது ஆதரவை வழங்க இருக்கிறார்கள் என்பதாக இந்த டெங்கு ஒழிப்பு தொடர்பான நடவடிக்கைகள் குறித்தான செய்திகளில் கூறப்படுகிறது. இதே நேரத்தில் மற்றொரு செய்தி பற்றியும் அவதானத்தினை செலுத்தலாம். தூத்துக்குடி கொழும்புக்கிடையே கண்டெய்னர் கப்பல் இணைப்பு சேவை என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தூத்துக்குடி இலங்கை கொழும்பு துறைமுகங்களுக்கிடையான புதிய நேரடி கண்டெய்னர் கப்பல் இணைப்பு சேவை தூத்துக்குடி வானாவுனா சிதம்பரனார் துறைமுகத்தில் தொடங்கப்பட்டிருப்பதாக இவ்வாறு கூறப்படுகிறது. அதே நேரத்தில் துறைமுக ஆணைய துணைத் தலைவர் ராஜேஷ் சௌந்தரராஜன் இந்த புதிய கப்பல் சேவையை தொடங்கி வைத்தார். இந்திய துறைமுகங்களில் வேகமான வளர்ச்சியை பெற்று வரும் துறைமுகங்களில் ஒன்றான தூத்துக்குடி வானாவுனா சிதம்பரம் துறைமுகத்தில் தூத்துக்குடி மற்றும் இலங்கை கொழும்பு துறைமுகங்களுக்கிடையே புதிய நேரடி கொள்கலன் கப்பல் இணைப்பு சேவை இவ்வாறு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. KM பக்ஷி குழுமத்தால் இயக்கப்படும் வானவுனா சிதம்பரனார் துறைமுகத்தின் தூத்துக்குடி சர்வதேச சரக்குப்பட்டி முனையத்தில் நடைபெற்ற விழாவில் வானவன் சிதம்பரனார் துறைமுக ஆணைய துணைத் தலைவர் ராஜேஷ் சௌத்ரி ராஜேஷ் சௌந்தரராஜன் இந்த புதிய கப்பல் சேவையை இவ்வாறு தொடங்கி வைத்திருக்கிறார். இதுநேரம் புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தினகரன் பத்திரிகையில் வாகன இலக்கு தகடுகள் அச்சிடும் பணிகள் நேற்று ஆரம்பம் என்பதாகவே இந்த செய்தியை அவதானிக்கலாம். வாகன இலக்கு தகடுகள் அச்சிடும் நடவடிக்கைகள் ஒரு வருடத்துக்கு மேலாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதனை மீண்டும் அச்சிடும் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சு இவ்வாறு கூறியிருக்கிறது. வேகரகர மோட்டார் போக்குவரத்து திணைக்கள வளாகத்தில் மீண்டும் இந்த அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேனவின் தலைமையில் அதற்கான பணிகள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டதாக அந்த அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. வாகனங்களுக்கான இலக்கு தகடுகள் அச்சிடும் பணி சில காலம் நிறுத்தப்பட்டிருந்ததை நாம் நீண்ட காலமாக வாகன இலக்கு தகடுகள் அச்சிடும் பணியை ஒப்பந்த நிறுவனம் ஒன்றின் மூலமே மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் உரிய கொள்முதல் நடைமுறைகளின்படி நாம் கொள்முதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்தோம். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை தேர்ந்தெடுத்த பின்னர் தரம் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மதிப்பீடுகளுக்கு அமைய அந்த நிறுவனத்தின் ஊடாக அச்சிடும் பணிகளை ஆரம்பிப்பதற்கான நாளாந்த நேற்றைய தினத்தை நிறைத்திருந்தோம்.
எனவே அந்த நாளாக நேற்றைய தினம் அமைந்திருந்ததே. அதன்படி தற்போது அச்சிடப்படாத 600,000 வாகன இலக்க தகடுகள் தேங்கி கிடக்கின்றன. நான் ஒப்பந்தத்தை மேற்கொண்ட நாளிலிருந்து கணக்கிட்டால் அச்சிடுவதற்கு சுமார் 1,50,000 வாகன இலக்க தகடுகள் உள்ளன. அவற்றை அச்சிடும் பொறுப்பு இந்த ஒப்பந்த நிறுவனத்துக்கு உள்ளது. எஞ்சிய பகுதி எவ்வாறு அச்சிடுவது, இந்த நிறுவனத்தின் மூலமாகவோ அல்லது வேறு எவ்வகையில் அதனை முன்னெடுப்பது என்பது தொடர்பில் ஆலோசித்து வருகிறோம். எதிர்காலத்தில் இந்த தேக்க நிலையை முழுமையாக தீர்க்க முடியும் என நம்புகிறோம். எப்போது தினசரி கிடைக்கப்படும் அனைத்து இலக்க தகடுகளையும் அச்சிட்டு விநியோகிக்கும் திறன் எமக்கு உள்ளது என பிரதியமைச்சர் மேலும் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதாக இந்த செய்தியை அமையப்படுகிறது. இன்னும் ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். தேசிய புத்தாக்கத்தை வலுவூட்ட இளைஞர் கண்டுபிடிப்பு கழகங்கள் கிழக்கில் 100 பாடசாலைகள் தேர்ந்தெடுப்பு என்பதான செய்தியை. கிழக்கு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 பாடசாலைகளில் இளைஞர் புதிய கண்டுபிடிப்பு கழகங்கள் மற்றும் விஞ்ஞான மன்றங்கள் நிறுவப்பட உள்ளன. நாடு முழுவதும் உள்ள அரசாங்க பாடசாலைகளில் இளைஞர் கண்டுபிடிப்பு கழகங்கள் மற்றும் பாடசாலை விஞ்ஞான மன்றங்களை நிலவும் திட்டத்தின் கீழ் இந்த பாடசாலைகளில் இவை நிறுவப்பட உள்ளன. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு, இலங்கை புதிய கண்டுபிடிப்பாளர்கள் ஆணைக்குழு, தேசிய விஞ்ஞான மன்றம் மற்றும் கல்வி அமைச்சு ஆகியவற்றின் ஆதரவுடன் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கான முன்னோடி திட்டம் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த் அபேசன தலைமையில் கிழக்கு பல்கலைக்கழகத்துடன் இணைந்த சுவாமி விபுலானந்தர் அரங்கத்தோடு சேர்த்து இது மேற்கொள்ளப்படுகிறது என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பிரதானமாக இந்த செயற்பாடுகள் இவ்வாறு முன்னெடுக்கப்பட இருக்கிறன என்பது தொடர்பான மேலதிக தகவல்களும் இவ்வாறு தரப்படுகிறது. எனவே சுவாமி விபுலானந்த் ஆளுகை கற்கை நிறுவனத்தின் கேட்போர் கூடத்தில் இதற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றதாகவும், நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளின் தேசிய புத்தாக்கத்தை வலுவூட்டல் மற்றும் மாணவர்களின் இளமைக்கால படைப்பாற்றலை ஊக்குவிப்பதை நோக்காக கொண்டு இத்திட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளது. இளைஞர் புதிய கண்டுபிடிப்புகளை இலங்கை புதிய கண்டுபிடிப்பாளர்கள் ஆணைக்குழு வழிநடத்த உள்ளதுடன் பாடசாலை விஞ்ஞான மன்றங்களை தேசிய விஞ்ஞான மன்றம் வழிநடத்த முன்வந்துள்ளது. இதற்கென நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாகாணங்களையும் வகையில் பாடசாலைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. பாடசாலை விஞ்ஞான சங்கங்கள் ஸ்டெம் கல்வி உட்பட விஞ்ஞான கல்வியை பிரபலப்படுத்துவதற்காக சமூகத்தை திறம்படவும் மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் திட்டங்களை தீவிரமாக ஈடுபடுத்தப்படுகின்றன. இதன் நோக்கத்துக்காக ஆண்டு முழுவதும் பாடசாலைகளுக்கிடையிலான நிகழ்ச்சி திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தி இவ்வாறு கூறுகிறது. இதனிடம் நெச்சிகை நடவடிக்கைகளில் ட்ரோன் தொழில்நுட்பம் என்பதான மற்றொரு செய்தியையும் அவதானிக்கலாம். நாட்டில் உள்ள உலர் வலயத்தில் எதிர்வரும் பெரும்போக நெச்சிகை நடவடிக்கைகளுக்காக ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதான செய்தியாக இதனை அவதானிக்கிறோம். இதன் மூலம் நெல் விதைப்பு மற்றும் உரம் தெளிப்பு போன்ற முக்கிய விவசாய பணிகளை முன்னெடுக்க முடியும் என்பதான தகவலாகவே இது அமையப்பெறுகிறது. அந்த வகையில் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த் அபேசனை இது பற்றி கூறியிருக்கிற அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த் அபேசன தலைமையில் குறுகுலவ பகுதியில் ட்ரோன் தொழில்நுட்பம் தொடர்பான விசேட செயலமர்வு ஒன்று நடைபெற்றது. இதன்போது முற்றிலும் உள்நாட்டு கட்டுப்பாடு மென்பொருள் மற்றும் அமைப்புகளை கொண்டு உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட விவசாய ட்ரோன் காட்சிப்படுத்தப்பட்டது என்பதாக இந்த செய்தி அமைகிறது. இன்னும் ஒரு தகவல், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளினால் அந்நிய செலாவணி வருவாய் அதிகரிப்பு என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தினகரன் பத்திரிகையில் கடந்த மே மாதத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ள மொத்த வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் 847 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கிறது. வெளிநாட்டு இழப்புகளில் ஈடுபட்டுள்ள இலங்கையிடமிருந்து கடந்த மே மாதத்தில் பெற்றுக் கொண்டுள்ள மொத்த வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் 847 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. அதிலும் பிரதானமாக வெளியில் இருப்பவர்கள் எவ்வாறு நாட்டுக்கையும் அந்நிய செலாவணியையும் அனுப்பி அதற்கு ஒரு புத்தூக்கத்தை அளித்து வருகிறார்கள் என்பது தொடர்பான தவறுகளும் இவ்வாறு இந்த நிதி அறிக்கைகளின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளினால் அந்நிய செலாவணி வருவாய் கடந்த மே மாதத்திலும் அதிகரித்திருக்கிறது என்பதுவே இங்கே மத்திய வங்கி கூறுகிற விடயம். மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 2025 மே மாதத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ள 641.7 மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்புடுகையில் இந்த ஆண்டின் மே மாதத்தில் பணப்பரிமாற்ற வருமானம் 205.3 மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. 2026 ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரையிலான காலகட்டத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களால் நாட்டுக்கு அனுப்பப்பட்ட மொத்த வெளிநாட்டு பணப்பரிமாற்ற தொகை 3.9 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது என்றும் அந்த அறிக்கை இவ்வாறு தெரிவிக்கிறது. இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். இது தினக்குரல் பத்திரிகை கொண்டு வருகிற தகவலாக அமைகிறது. IMF கூறுகின்ற 808 மில்லியன் டாலருக்கு என்ன நடந்தது என்பதான கேள்வினை சம்பிக்கிறன் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். கடந்த காலத்தில் ஹேக்கர்கள் திரை செலுத்தி 2.2 மில்லியன் டாலர்களை திருடிவிட்டதாக கூறி பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் சர்வதேச நாணய நிதியம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் அதைவிட மிகப்பெரிய தொகை காணாமல் போயுள்ள விடயம் தெரிய வந்துள்ளது என பாட்டலி சம்பிக்கிறனவர்க இவ்வாறு கூறுகிறார். எனவே கண்டி டெவான் ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்வுன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். 2025 அரசாங்கத்திலிருந்த பணத்தில் 208 மில்லியன் டாலருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான சரியான விவரங்கள் இல்லை என சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்படி 808 மில்லியன் டாலர்
பற்றி குறிப்பிடப்படுகிறது. நாட்டின் நிதியமைச்சர் இந்த பணம் பற்றி தெளிவுபடுத்த வேண்டும். இந்த மாபெரும் தொகைக்கு என்ன ஆனது, அது எங்கே இருக்கிறது, இது பற்றி அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். கடந்த காலத்தில் ஹெக்கர்கள் திரையிலிருந்து 2.2 மில்லியன் டாலரை திருடிவிட்டதாக கூறி பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் சர்வதேச நாணயம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் அதைவிட மிகப்பெரிய தொகை காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பில்லியன் கணக்கான டாலர்கள் வெளியேறுகின்றன. அரசாங்கத்தை சுற்றியுள்ள சில திருடர்கள் இதற்கு காரணமாக இருக்கலாம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தவறாக பயன்படுத்தப்படுகிறது. சட்டம் 2 விதமாக செயற்படுவதாக கூறப்படுகிறது. ஆதரவாளர்களுக்கு ஒரு விதமாகவும் எதிர்ப்பவர்களுக்கு மற்றொரு விதமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. கடந்த காலத்தில் நடந்ததாக கூறப்படும் மோசடிகள் மற்றும் ஊழல்களை பற்றி இன்னும் பேசிக் கொண்டிருப்பதில் பயனில்லை. உலகிலேயே அதிக எரிபொருள் விலையை இலங்கைதான் செலுத்துகிறது என்று சர்வதேச வங்கியான HSBC கூறியுள்ளது. இந்த அரசாங்கம் 1 லிட்டர் டீசலுக்கு சுமார் 98 ரூபாயை முறையற்ற வகையில் ஈட்டுகிறது என்ற விடயம் பற்றி விசாரிக்க வேண்டும். இதுகுறித்து நாங்கள் லஞ்ச ஆணைக்குழுடன் புகார் அளித்தோம், ஆனால் இதுவரை எந்த பதிலும் இல்லை. தரம் குறைந்த 30 கப்பல் நிலக்கரியை கொண்டு வந்து மாபெரும் மோசடியால் இந்த நாட்டு மக்கள் இன்று ஒரு பெரிய இரவல் சிக்கலை எதிர்கொள்கிறார்கள். அந்த நிலக்கரி திட்டமிட்டபடி மின்சாரத்தை உற்பத்தி செய்யாததால் தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் லிட்டர் டீசல் வீணாக எரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. எரிபொருள் விலை உயர்வுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் என்பதாக பாட்டலி தன்னுடைய விமர்சனத்தை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பரவில் மட்டும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். சுற்றுலாத்துறையில் வரலாற்று சாதனை, மே மாதத்தில் மட்டும் 145,745 பேர் வருகை தந்திருக்கிறார்கள் என்பதாக தினகரன் பத்திரிகை கொண்டு வருகிற இந்த செய்தியில் கூறப்படுகிறது. நாட்டின் சுற்றுலாத்துறை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சாதனை எட்டியிருப்பதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதற்கிணங்க கடந்த மே மாதத்தில் மாத்திரம் 145,745 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபை இவ்வாறு தெரிவிக்கிறது. நாட்டின் வரலாற்றில் மே மாதம் ஒன்றில் பதிவான அதிகூடிய சுற்றுலாப் பயணிகளின் வருகை எண்ணிக்கை இதுவாகும் என்பதோடு சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அண்மைய தரவுகளின்படி 1,12,919 சுற்றுலாப் பயணிகளின் வருகை தந்திருந்த 2025 ஆண்டின் மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 9.6% வளர்ச்சியாகும். இது வரலாற்று சாதனையானது சுற்றுலாத்துறையின் திருப்புமுனை என வெளிநாட்டில் உள்ள அமைச்சர் விஜித் ஹேரத் இவ்வாறு தெரிவிக்கிறார். கடந்த 2021 ஆண்டு மே மாதத்தில் சுமார் 1,497 சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்திருந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த விரைவான முன்னேற்றத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்த நாடுகளின் வரிசையில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளதோடு அங்கிருந்து 60,342 பயணிகள் வருகை தந்துள்ளனர். அடுத்ததாக ஐக்கிய ராஜ்யம் 9,245, சீனா 9,156, ஜெர்மனி 6,734 மற்றும் ஆஸ்திரேலியா 6,414 ஆகிய நாடுகள் தரவரிசையில் முன்னிலையில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இது சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினுடைய தரவுகள். இந்நேரம் இன்னும் ஒரு செய்தி, இறக்குமதி வரிகள் அதிகரித்தாலும் வாகன இறக்குமதிகள் குறையவில்லை, சுங்கம் தெரிவிப்பு என்பதான செய்தியாக இதனை காண்கிறோம். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் வாகன இறக்குமதிகள் மீதான மேலதிக வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் வாகன இறக்குமதிகள் எதிர்பார்த்த அளவு குறைவடையவில்லை என சுங்க திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் தொடர்ந்தும் சந்தைகளுக்குள் வந்த வண்ணமே காணப்படுவதாகவும் சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்திருக்கிறார். சந்தையில் பெருமளவிலான வாகனங்கள் விற்பனையாகாமல் தேங்கி கிடக்கின்ற போதும் இறக்குமதியில் பெரிய வீழ்ச்சி ஏற்படவில்லை என்றும் இதனால் ஏற்பட்டுள்ள சிறிய அளவிலான குறைப்பானதே அரசாங்கத்தின் வருமானத்துக்கு எவ்வித நிதி ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சுங்க திணைக்களத்துக்கு கிடைக்கும் மொத்த வருமானத்தில் சுமார் 30% பங்களிப்பு வாகன இறக்குமதி மூலமாகவே கிடைக்கப்பெறுகிறது என்றும் கடந்த ஆண்டும் வாகன இறக்குமதியானது சுங்க வருமானத்தின் 30-35% பங்களிப்பை கொண்டிருந்ததோடு அதே போக்கு இந்த ஆண்டும் நீடிப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். மத்தியகிழக்கு நிலவும் யுத்த சூழல் காரணமாக அமெரிக்க டொலரின் பெறுமதி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் இதன் காரணமாக சுங்க வரியின் ரூபா மதிப்பு உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த வருமான குறைப்பை ஏற்படுத்துவதற்கு பதிலாக சுங்க திணைக்களத்தின் வருவாயை மேலும் அதிகரிக்க காரணமாக அமைந்துள்ளது என்றும் அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது. இதில் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்த கருத்து இவ்வாறு வெளியாகிறது. அரிசி வகைகளின் விலைகள் குறைப்பு தட்டுப்பாடு ஏற்படாது என்பதான தகவல். இந்த ஆண்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க இவ்வாறு கூறியிருக்கிறார். நாட்டின் தற்போதைய அரிசி கையிருப்பு தொடர்பில் தெரிவித்துள்ளவர் நெல் சந்தைப்படுத்தல் சபையிடம் சுமார் 1,40,000 மெட்ரிக் டன் சிவப்பு மற்றும் வெள்ளை அரிசி வகைகள் கையில் இருப்பதாக கூறியிருக்கிறார். 2029 ஆண்டிலும் அனுரவே ஜனாதிபதி என்பதான கருத்தினையும் அவர் முன்வைத்திருப்பதை நாம் இவ்வாறு அவதானிக்கலாம். இலங்கை ஈட்டியறிதல் வீரர் ரமேஷ் தரங்க வீசும் ஈட்டியைப் போல மிகவும் துல்லியமாகவும் இலக்கு மாறாமலும் 2029 ஆண்டிலும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக அனுரவ் குமார் மீண்டும் பதவியேற்பார் என்பதாக வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார். இது மக்களின் நம்பிக்கையை வென்ற பலமான மக்கள் ஆணையை பெற்ற அரசாங்கம் என அவர் வலியுறுத்தியிருக்கிறது. போதிய அரசாங்கம் வீழ்ச்சியடையும் என சில தரப்பினர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு எதுவும் இடம்பெற மாட்டாது. உலகளாவிய நெருக்கடிகள் மத்திகளுக்கு போர்ச்சுகல் காரணமாக எரிசக்தி விநியோகத்தில் சவால்களையும் கப்பல் போக்குவரத்து கட்டண உயர்வுகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருப்பதோடு குறிப்பாக நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை $7 பில்லியன் பேணுவதே அரசாங்கத்தின் இலக்காகும் எனவும் உலக வங்கி மூலமாக தற்போதும் நிதி கிடைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். எதிர்காலத்தில் டொலர் மதிப்பு அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அதனை முன்கூட்டியே வாங்குவதற்கு ஏற்பட்டுள்ள கேள்வி மற்றும் தேவையை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் ஒரு தற்காலிக நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அதன்படி தனிநபர் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது விதிக்கப்படும் தீர்வை வரையே 3 மாத காலத்துக்கு உயர்த்துவது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். டொலரின் மதிப்பு ₹350 தாண்டிவிடும் என்று சில வங்கிகளும் தனிநபர்களும் வதந்திகளை பரப்பி வந்த போதிலும் தற்போது டொலரின் மதிப்பு ₹340-45 என்ற அளவில் ஸ்திரமாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். டொலர் மதிப்பு உயர்வதால் அரசாங்கங்கள் விழுந்து விடாது, அரசாங்கம் தேவையான தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து பொருளாதார நலத்தை பலப்படுத்தி வருகிறது என்பதாக அவர் கூறியிருக்கிறார். மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற கனவு காணும் இனி அரசியல்வாதிகள் முதலில் அத்தகைய கனவுகளை காண்பதற்கு முன்பதாக தங்களுக்குள் ஒன்றிணைந்து இருக்க பழக வேண்டும். மேலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது மற்றும் வெளிநாட்டு பண பரிமாற்றங்களை அதிகரிப்பதன் ஊடாக நாட்டுக்குள் வரும் டொலரின் அளவை மேலும் உயர்த்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க இவ்வாறு கூறியிருப்பது அவதானிக்கத்தக்கது. எனவே எவரும் கனவு காண வேண்டாம். 2029 அனுரவே ஜனாதிபதி என்பதான கருத்தினை அவர் முன்வைத்து பேசியிருக்கிறார். இதுநேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தமிழன் பத்திரிகையில் வெளியாகிறது. நிதி திருத்த சட்டம் மூலத்துக்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்தியை
2018 35 இலக்கிய நிதி சட்ட மூலத்தை திருத்துவதற்கான திருத்த சட்ட மூலத்துக்கு அரசாங்க நிதிப்பற்றிய குழுவில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அரசாங்க நிதிப்பற்றிய குழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தலைமையில் கூடியதோடு இந்த கூட்டத்தில் பிரதியமைச்சர் நிஷாந்த் ஜெயவீர, பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவிக்கிரணாயக, அர்ச்சன ராஜகருணா, லக்மால் ஹிமச்சந்திர மற்றும் விஜயசிறி பஸ்நாயக் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இலங்கையில் தொலைத்தொடர்பு துறையில் உட்கட்டமை வசதிகளை விஸ்தரிப்பது மற்றும் டிஜிட்டல் அபிவிருத்தியை மேம்படுத்துவது இலக்கை அடைவது இத்திருத்தத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. 2026 வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட இந்த முன்மொழிவில் புதிதாக அமைக்கப்படும் தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கு அறவிடப்படும் வரையில் தற்காலிக நிவாரணம் வழங்க இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 ஏப்ரல் மாதம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட இச்சட்ட மூலத்தில் 2026 ஜனவரி முதலாம் தேதி அல்லது அதற்கு பின்னால் அமலுக்கு வரும் வகையில் புதிய தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கு 5 வரவிலக்கு அளிப்பது முக்கிய அம்சமாக உள்ளது. அத்துடன் 2011 21 தொலைத்தொடர்பு அறவீடு சட்ட மூலத்தை திருத்துவதற்கான சட்ட மூலம் குறித்தும் குழுவில் கவனம் செலுத்தப்பட்டது. தற்போதைய வரி விகிதத்தை சட்ட ரீதியாக ஒழுங்குமுறைப்படுத்துவது மற்றும் புதுப்பிப்பது, வரி ஏய்ப்பின் போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளை விளக்குவது மற்றும் 2014 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் வரி விகிதம் குறித்த பிரச்சனைகளை தீர்த்து வரி முகாமித்துவத்தை வெளிப்படைத்தன்மையாக முன்னெடுப்பது இதன் நோக்கம் என அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இங்கு வரி விதத்தை முறைப்படுத்துவது மற்றும் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான திருத்தத்துக்கு குழுவில் அனுமதி வழங்கப்பட்டதோடு செலுத்தப்படாத கட்டணங்கள் மீதான வரிகளை குறைப்பதற்கு அங்கீகாரம் வழங்குவதற்கான முன்மொழிகளும் அனுமதி வழங்கப்பட்டது. தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்துக்கு அமைய வாடிக்கையாளர்களால் வரி செலுத்தப்படாத சந்தர்ப்பங்களில் வரியை கணக்கிடுவது தொடர்பில் தெளிவான ஏற்பாடுகள் இன்மையால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் செலுத்தப்படாத கட்டணங்களிலிருந்து வரிகளை கழிப்பதற்கு சேவை வழங்குநர்களுக்கு அனுமதி அளிக்க முன்மொழியப்பட்டுள்ளது என அதிகாரிகள் விளக்கமளித்திருக்கிறார்கள். இருப்பினும் சிறு வணிகங்களுக்கு இதுபோன்ற நிவாரணம் கிடைக்காத சூழலில் ஒரு சில பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் இந்த நிவாரணத்தை வழங்குவது நியாயமற்றது என்றும் குழு வலியுறுத்தி இருக்கிறது. ஒரு பெரிய நிறுவனம் 2022 இந்த வரி நிவாரணத்தை கோரி வருவதாகவும் இது சந்தையின் ஒட்டுமொத்த நேர்மைக்கு தடையாக அடையக்கூடும் என்றும் குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. நுகர்வோருமிடது வரிகளை வசூலிப்பது நிறுவனங்களின் பொறுப்பு என்றும் அவர்கள் தவறுவது அரசாங்க வருவாயை குறைப்பதற்கான காரணமாக இருக்கக்கூடாது என்றும் குழுவின் தலைவர் மேலும் வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கமைய செலுத்தப்படாத கட்டணங்களுக்கான வரிவிலக்கு அளிப்பது தொடர்பில் மேலும் விளக்கங்களை பெற வேண்டியிருப்பதால் இதுகுறித்து விதியை எதிர்காலத்தில் மறுபரிசீலனை செய்வதற்கும் குழு தீர்மானித்தது. அதேநேரம் இணையவழி கசினோ நடவடிக்கைகளுக்கு அரசாங்க முத்திரை தவறாக பயன்படுத்தப்படுவது குழுவின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. இலங்கையின் அரசாங்க முத்திரையை பயன்படுத்தி உரிமம் பெற்றது என்று கூறப்படும் இணையவழி கசினோ விளம்பரங்கள் குறித்து குழு விசாரணை நடத்தியதோடு இதுவரை எந்தவொரு இணையவழி கசினோ நிறுவனத்துக்கும் உரிமங்கள் வழங்கப்படவில்லை என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பில் உடனடி விசாரணைகள் நடத்தி குழுவுக்கு அறிவிக்குமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அறிவுறுத்த குழு முடிவெடுத்துள்ளது. அத்துடன் நிதி வரி மற்றும் பொருளாதார கொள்கை தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகள் இங்கு கவனத்தில் எடுக்கப்பட்டுள்ளதோடு இவற்றுக்கு அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருப்பதாக நிதி சட்ட மூலத்திற்கு அரசாங்க நிதிப்பற்றிய குழுவில் அங்கீகாரம் அளிக்கப்படுகிற பொழுது பேசப்பட்ட விடயங்களாக இவை அமைந்திருக்கிறது. இதுநேரம் மற்றொரு தகவல் இவ்வாறு தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் 20 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பணம் தங்க நகைகளை திருடிய மூவர் கைது என்பதான செய்தி இவ்வாறு தினக்குரல் பத்திரிகை கொண்டு வருகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 20 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புகள் பணம் மற்றும் தங்க நகைகளை திருடிய மூவர் அடங்கிய ஒரு கோஷ்டியை கண்டி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கண்டி தலைமைக போலீஸ் குற்றப்பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட கைது போது சந்தேக நபர்வரிடம் ஐஸ் போதைப் பொருள் காணப்பட்டதாகவும் போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள். மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கமாண்டோ ராணுவ படையில் பணியாற்றிய இருவர் உட்பட 3 கொண்ட இந்த கும்பல் கெகிராவ கிரிகத்தேன பேராதன திறப்பன அனுராதபுரம் போன்ற பகுதிகளில் 10 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள தங்க நகைகளை திருடியதாக தெரிய வந்துள்ளது. அவை பல்வேறு இடங்களில் விற்பனை செய்துள்ளவையும் தெரிய வந்துள்ளது. திருடப்பட்ட சில பொருட்களையும் போலீசார் மீட்டிருக்கிறார்கள். அதேநேரம் இவர்கள் கிரிகத்தேன பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் 48 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளையும் மற்றொரு வீட்டில் சில தங்க நகைகளையும் இதர பொருட்களையும் திருடியது தெரிய வந்திருக்கிறது. பேராதனை போலீஸ் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் புகுந்து 2.8 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பணமும் 10 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள தங்க நகைகளும் திருடப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. திறப்பனை பகுதியில் ஒரு வீட்டிலிருந்து 3.2 மில்லியன் ரூபாயும் கெக்ராய் பகுதியில் ஒரு வீட்டில் புகுந்து தங்க நகைகளும் திருடியுள்ளமை இவ்வாறு தெரிய வந்திருக்கிறது என்பதாகவே இந்த செய்தி அவதானிக்கலாம். ஒட்டுமொத்தமாக 20 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணம் தங்க நகைகளை இவர்கள் திருடியிருக்கிறார்கள். இதனிடம் பல கோடி ரூபாய் பெறுமதியான 60 கட்டி போலி டாலர்களுடன் பெண் கைது என்பதான செய்தி. இது பற்றிய விடயத்தினை நாங்கள் ஏற்கனவே அவதானித்திருந்தோம். இதனிடத்தில் மட்டக்களப்பில் 25 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 29 பெண் வியாபாரி கைது என்பதான ஒரு செய்தி தரப்படுகிறது. கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு பிரதேசத்தில் 25 கிராம் ஐஸ் போதைப் பொருளை வியாபாரத்துக்காக கடத்தி வந்த கருவப்பங்கனியில் நேற்று காலையில் வைத்து கைது செய்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தி இவ்வாறு குறிப்பிடுகிறது. இதனிடம் மற்றும் ஒரு தகவல், செல்போனில் பேசிக் கொண்டு மோட்டார் சைக்கிள் செலுத்தியவரிடம் போலீசார் 30,000 ரூபாய் லஞ்சம், இபிடிபி கட்சி ஒருங்கிணைப்பாளர் கண்டனம் என்பதான தகவலை இவ்வாறு தரப்படுகிறது.
மட்டக்களப்பில் செல்போனில் பேசிக் கொண்டு மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற ஒருவரிடம் போக்குவரத்து போலீசார் 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக பாதிக்கப்பட்டவர் முறைப்பாடு செய்துள்ளார். எனவே இது தொடர்பில் மாவட்ட சிறை போலீஸ் அத்தியட்சகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பிரிவு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்த நிசில் ராஜ்குமார் இவ்வாறு கூறியிருப்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. இதனிடம் மற்றொரு பிரதான செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பிலிப்பைன்ஸை உலுக்கிய 7.8 ரிச்டர் பூமி அதிர்ச்சி 32 பேர் உயிரிழப்பு 200 பேருக்கும் அதிகமானோர் காயம் என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. தென் பிலிப்பைன்ஸை நேற்று திங்கட்கிழமை தாக்கி 7.8 ரிச்டர் அளவான பலமான பூமி அதிர்ச்சியில் சிக்கி குறைந்தது 32 பேர் உயிரிழந்துள்ளதோடு 200 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த பூமி அதிர்ச்சியின் போது கட்டிடங்கள் நடுங்கியதால் மக்கள் பீதியுடன் அலறி அடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறி திறந்த வழிகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். தென் பிலிப்பைன்ஸின் சரங்கனி மாகாணத்தின் மாசிம் நகருக்கு தென்மேற்கே சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் 33 கிலோமீட்டர் ஆழத்தின் கடலின் கீழ் தாக்கியுள்ள இந்த பூமி அதிர்ச்சி ஜப்பான், இந்தோனேஷியா மற்றும் போர்னியோ தீவு வரை உணரப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேற்படி பூமி அதிர்ச்சியால் சரங்கனி மாகாணத்தில் பாரிய மண்சரிவு இடம்பெற்றுள்ளது. அதில் சிக்கி 13 கிராமவாசிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அத்துடன் இந்த மாகாணத்தில் பூமி அதிர்ச்சியுடன் தொடர்பட்ட மேலும் 4 மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. இந்த பூமி அதிர்ச்சியினால் கட்டிடங்கள் பலவும் இடிந்து தரைமட்டமானதோடு கடற்கரை பிராந்தியங்களில் சுமார் 3 அடி உயரத்துக்கு சுனாமி போல தோற்றமெடுத்ததாக இங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. பூமி அதிர்ச்சியால் ஜெனரல் சந்தோஷ் நகரில் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததோடு முக்கிய உட்கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளன. அதே சமயம் சுனாமி பேரலையால் கடலோர கிராமமான ஜாம்பாங்கோ டெல்சூர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அத்துடன் கிராமத்தில் பூமி அதிர்ச்சி மற்றும் சுனாமி பேரலை காரணமாக குடிசை வீடுகள் பலவும் சேதமடைந்துள்ளன. மேலும் இந்தோனேஷியா பலாவு மற்றும் தென் ஜப்பான் பிராந்தியங்களில் சிறிய அளவிலான சுனாமி அலைகள் தாக்கியிருக்கின்றன என்பதும் இந்த செய்தியின் மூலம் வெளிவருகிற முக்கியமான தகவலாக அமையப்படுகிறது. இதனிடம் மற்றும் ஒரு பிரதான செய்தி, இஸ்ரேல் ஈரான் பரஸ்பர தாக்குதல் வளைகுடா பிராந்தியத்தில் பதற்ற நிலை என்பதாக ஓமன் டெவலர் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலும் ஈரானும் நேற்று திங்கட்கிழமை அதிகாலை பரஸ்பரம் கடும் தாக்குதல் நடத்திய அதே சமயம் ஏமனிய ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியதால் பிராந்தியத்தில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இது தற்போது அமலில் உள்ள பலவீனமான போர்நிறுத்த உடன்படிக்கைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் ஒரு முழுமையான அளவிலான போர் கிளந்திடலாம் என்ற அச்சத்தையும் அதிகரித்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி எட்டப்பட்ட போர்நிறுத்த உடன்படிக்கைக்கு பின்னர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இடம்பெற்ற முதலாவது நேரடி சூட்டு பரிமாற்றம் இதுவாகும் என்பதாக இவ்வாறு கூறப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர் என்னமோ சமாதானத்தையும் அமைதியை நிலைநாட்ட போர் தொடுக்காமல் இருப்பது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி எனவே இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளுக்கு எதிரான கண்டனம், ஈரானுடைய நடவடிக்கைகளுக்கு எதிரான கண்டனம் என்பதாக ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. இத்தோடு நாம் சுயாதீன செய்தி பார்வையை

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.

0: வணக்கம்
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

காலை பொழுதின் உற்சாகம் வழக்கம் வசந்தும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏராளமான விடயங்கள் இன்னாலும் உங்களுக்காக காத்திருக்கிறது. நான் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறேன். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கிறது. தலைப்பு, அதே போல விளையாட்டு பக்கம், உலக தகவல்கள், உள்ளூர் தகவல்கள், எல்லா விஷயங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. சொந்தங்களை தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக. காலை பொழுதின் உற்சாகம் வழக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 3012 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 3, 21, 26, 46. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 3, 21, 26, 46. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,77,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ராசி அரசுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,898 சீட்ல புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 15, 49, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 15, 49, 62. நேற்றைய நாளில் 10,00,000 பரிசு வெல்லப்படவில்லை. மொத்தமாக நேற்று நாள் 32,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,87,69,452 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 30,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 18, 20, 30, 57. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும்,

5. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,22,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 13,24,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதானத்திற்கான வெற்றி முடிவுகள், 5,347 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 7, 34, 42, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 7, 34, 42, 45. லக்கி சான்ஸ் சீட்ல மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 3, 1, 6, 1, 6. லக்கி சான்ஸ் சீட்ல மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 3, 1, 6, 1, 6. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 97,45,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,40,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,362 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள், கப்ருக்கலத்திற்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 13, வெற்றி இலக்கங்கள் 12, 33, 53, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 13, வெற்றி இலக்கங்கள் 12, 33, 53, 62. 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,35,66,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 28,75,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள், 920 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 8, 4, 2, 8, 5, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 8, 4, 2, 8, 5, 3. நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும் போது 38,04,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,08,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாயசம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 2, 8, 5, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 2, 8, 5, 3. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 26 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,78,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 1,016 சீட்டில் போவார்த்துக்கான சசிரலத்திற்கான வெற்றி முடிவுகள், 16, 32, 47. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 16, 32, 47. 2 லட்சம் பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 37,14,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: பிரகாசமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டெப் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 9 திகதி காலை 7 முதல் நீர்கொழும்பு ஹரிச்சந்திரா வித்யாலயத்தில் பாதுகாப்பான பயணத்திற்கு

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: காலை இப்பொழுது உற்சாகம் வழக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஏராளமான விடயங்கள் ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுங்க, நிச்சயமாக பைக் கட்டாயம் வாங்குங்க. சிடிஆர் நட்டு வாங்க, சிடி நட் வாங்கினீங்க உங்களுக்கு ஒரு கிலோ ஒரு லிட்டருக்கு பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரை செல்ல முடியும். வா சூப்பர்ல, நீங்க 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சுன்னு போறா போதும், மாசத்துக்கே நீங்க விடலாம், அந்த மாசத்துக்கே விடலாம். அந்த வகையில் இந்த பெட்ரோல் வேலை செய்யக்கூடியதா பைக்கா தான் இருக்கிறது இந்த சிடிஆர் நட்டு, நீங்க மறந்து விடாதீர்கள். அதே போல மெல்வா கியூஎஸ்டி கம்பியில வாங்கி நீங்கள் வீடு கட்டுங்க, கட்டிடங்கள் கட்டுங்க. எப்போதுமே உறுதியான ஒரு கம்பி என்று சொன்னால் அது மெல்வா கியூஎஸ்டி கம்பி. அதனாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வீடுகள் கட்டும்போது பரம்பரைக்கு அந்த வீடு உழைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பயன்படுத்துங்கள் என்பதையும் நான் உங்களோடு சொல்லுகின்றேன். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாச குலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்று நாளை சீட்டிலக்கப்பட்ட சுபதாச குலத்திற்கான வெற்றி முடிவுகள், 328வது சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கன்னி ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 15, 35, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கன்னி ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 15, 35, 45. சிறப்பு இலக்கங்களாக 7, 0, 6, 3. சிறப்பு இலக்கங்களாக 7, 0, 6, 3. நேற்றைய நாளில் 50,000 பரிசுகள், 9 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 80,83,980 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோவிசத்தலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,454 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 13, 33, 46, 63. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 13, 33, 46, 63. நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 99,94,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,61,218 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,212 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 4, 0, 1, 3, 2, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 4, 0, 1, 3, 2, 0. நேற்றைய நாளில் 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள், 9 வெல்லப்பட்டிருக்கிறது. 25,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,39,740 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சிவப்பு பரிசாக 2,35,83,376 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதி நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,242 சீட்டில் போவாரத்துக்கான தனநிதி நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 12, 24, 61, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 12, 24, 61, 62. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 76,35,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,17,75,139 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர்லத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,560 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே. சூப்பர் இலக்கம் 12. வெற்றி இலக்கங்கள் 7, 8, 21, 35. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே. சூப்பர் இலக்கம் 11. வெற்றி இலக்கங்கள் 7, 8, 21, 35. நேற்று நாளில் 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 73,25,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 2,82,72,74,74 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த குரான் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்தஹரத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1521 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மேஷராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 22, 35, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மேஷராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 22, 35, 59. நேற்றைய நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 20 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,70,460 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,19,849 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அத சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 787 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 1, 3, 2, 0. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 1, 3, 2, 0. நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 50,18,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாயலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 480 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 7, 2, 1, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 7, 2, 1, 5. 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 37 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,540 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 9 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:22 மணி முதல் 11:52 மணி வரை. யமகண்டம் காலை 8:52 மணி முதல் 10:22 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 2:52 மணி முதல் 4:22 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் செலவு, ரிஷபம் முயற்சி, மிதுனம் புகழ், கடகம் அலைச்சல், சிம்மம் குழப்பம், கன்னி சினம், துலாம் பரிவு, விருட்சிகம் சிந்தனை, தனுசு கவனம், மகரம் தடங்கள், கும்பம் பக்தி, மீனம் ஓய்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் செலவு, ரிஷபம் முயற்சி, மிதுனம் புகழ், கடகம் அலைச்சல், சிம்மம் குழப்பம், கன்னி சினம், துலாம் பரிவு, விருட்சிகம் சிந்தனை, தனுசு கவனம், மகரம் தடங்கள், கும்பம் பக்தி, மீனம் ஓய்வு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை இப்பொழுது உற்சாகம் வழக்கம் வசந்தம் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டீர்கள். இனிமையான பாடல்கள் அதே போல செவ்வாய் ராகுகள் என்ற பணிகள் நாள் முழுவதுமாக இடைக்கால பாடல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதே போன்ற முக்கியமான தகவல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 8:02.

0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும்.
1: இரவின் இருளில் நட்சத்திரங்கள் தரையில் இறங்கி வந்தது போல ஒளிரும் மின்மினி பூச்சிகள் இயற்கையின் மிக அற்புதமான படைப்புகளில் ஒன்றாகும். பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இந்த பூச்சிகளுக்கு பின்னால் பல சுவாரஸ்யமான அறிவியல் உண்மைகளும் அவற்றை பற்றிய அறிந்ததும் அறியாததுமான தகவல்கள் இதோ. மின்மினி பூச்சிகளின் வால் பகுதியில் வெளிச்சம் எரிகிறது. இது எந்த விதமான மின்சாரமோ அல்லது வெப்பமோ கிடையாது. இந்த நிகழ்ச்சிக்கு அறிவியல் ரீதியாக பயோலுமினன்ஸ் என்று பெயர். வேதியியல் விந்தை அவற்றின் அடிவயிற்று பகுதியில் லூசிபரஸ் என்ற என்சைமும் உள்ளன. பூச்சி சுவாசிக்கும் ஆக்சிஜன் இதனுடன் சேரும் போது ஒரு ரசாயன எதிர்வினை ஏற்பட்டு வெளிச்சம் உருவாகிறது. நாம் வீட்டில் பயன்படுத்தும் சாதாரண மின்குமிழ்களுக்கு அதிக அளவில் வெப்பம் வீணாகும். ஆனால் மின்மினி பூச்சிகள் உருவாக்கும் ஒளியில் 100% வெளிச்சம் மட்டுமே இருக்கும். துளிக்கூட வெப்பம் இருக்காது. அதனால் தான் இதற்கு குளிர்ந்த ஒளி என்று பெயர். அவை அழகிற்காக அல்லது வழிகாட்டுவதற்காக ஒளிர்கின்றன என்று பலரும் நினைக்கின்றார்கள். இந்த ஒளிரும் கலை முதன்மையாக தகவல் தொடர்பாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. காதல் சிக்னல். ஆண் மின்மினி பூச்சிகள் காற்றில் பறந்து கொண்டே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒளியை சிதறடிக்கும் தரையில் புட்களுக்கு நடுவே இருக்கும் பெண் பூச்சி தனக்கு பிடித்த ஆண் பூச்சியின் ஒளி அலைவரிசைக்கு தகுந்தபடி பதில் சிக்னல் அனுப்பவும். இதை வைத்து அவை இணையை தேர்ந்தெடுக்கின்றன. இந்த ஒளி எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவுகிறது. நான் சுவையான உணவு அல்லது என் உடலில் விஷத்தன்மை உள்ளது என்று தவளைகள் மற்றும் பறவைகளுக்கு எச்சரிக்கை விடுக்கவே இந்த ஒளியை அவை பயன்படுத்துகின்றன. முட்டைகளும் ஒளிரும் மின்மினி பூச்சிகளின் முட்டைகள் மற்றும் அவை புழுவாக இருக்கும் பருவத்தில் கூட லேசாக ஒளிரும் தன்மை கொண்டவை. முழு வளர்ச்சியடைய மின்மினி பூச்சிகள் பெரும்பாலும் தேனை மட்டுமே குடிக்கின்றன. சில பூச்சிகள் எதையுமே உண்பதில்லை. அவற்றின் வாழ்நாள் சில வாரங்கள் மட்டுமே என்பதால் இனப்பெருக்கத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்கின்றன. ஆனால் அவை புழு பருவத்தில் இருக்கும் போது நத்தைகள் மற்றும் மண்புழுக்களை வேட்டையாடி உண்ணும் மாமிச உண்ணிகளாக இருக்கின்றன.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறியாததும் அறியாததும்

நல்ல பாடல் காலையிலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை பொழுது உற்சாகம், வழக்கம், வசந்தம், சந்தோஷமாக இணைந்து கொள்ளுங்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6, 102.8 நல்ல வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். இன்றைய நாளுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த நாளுக்கான தலைப்பு ஒரு சிறப்பான தலைப்பு, சுவாரஸ்யமான ஒரு தலைப்பாக இருக்க போகிறது. காரணம், இன்று செவ்வாய் ராகங்கள் தானே, சுவாரஸ்யமான கலகலப்பாக ஒரு தலைப்பை நாங்கள் எடுத்து வருவோம். அந்த வகையில் நான் இன்று கேட்கின்ற தலைப்பு என்னன்னு சொன்னால், நீங்கள் பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட ஒரு தருணம். என்ன பொய் சொன்னீங்க, எப்படி மாட்டிக்கொண்டீங்க, இதான் கேள்வியா இருக்குது. சுவாரஸ்யமான ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது. ஆனால் பொய் சொல்லக்கூடாது என்பது ஒரு பேசிக்கான விஷயம் தான். ஆனால் நாங்கள் சுவாரஸ்யத்துக்காக கேட்கிறோம், நீங்கள் மாட்டிக்கொண்ட தருணம், அதிலிருந்து நீங்கள் பொய் சொல்றதை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்படியான விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-7175-0001 அல்லது 0112-7175-111 என்ற தொடர் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
4: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள்.
6: கீழ நெஞ்சேவா தென்றல் தேரில் எங்கும் போய் வரலாம்.
5: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு. இதயத்தை வருடும் இடைக்க

0: துக்கமானது.
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.

0: சாமுண்டி திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துவிடுது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம். வசந்தம் ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒரு திருவில் ஒன்று வாங்கணும் சொல்லி ஆசைப்படுறீங்க. நல்ல விஷயம் தான், ஒரு உச்சக்கர வண்டி வாங்க வேணும்னு சொன்னால் நீங்கள் வாங்க வேண்டியது பஜாஜ் தான். காரணம் பஜாஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 வருட காலம் மக்களின் நம்பிக்கை வென்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. ஆக பஜாஜ் மூலமாக நீங்கள் உச்சக்கர வண்டி ஒன்றை வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களது பலன்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். காரணம் நீங்கள் தூர பயணங்கள் போவதாக இருக்கலாம், அதே போல அவசர தேவைகளுக்காக இருக்கலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு முச்சக்கர வண்டி வாங்கினீங்கன்னு சொன்னால் அது மிக உதவியாக இருக்கும். சரி, அதே போல கட்டிட உபகரணங்கள், கடத்தொழில் சார் உபகரணங்கள் மற்றும் ஏனைய பைப் வகைகள் போன்றவற்றை நீங்கள் ஒரே கோரியின் கீழ் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஒருத்தரையும் ஜனதா ஸ்டீல்ஸ் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒரே கூறியின் கீழ் அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள இப்போதே செல்லுங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் என்பதை மறந்துவிடாதீர்கள். தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் செல்லுங்கள். சரி, அதே போல நீங்கள் ஒரு பைக் வாங்கணும் சொல்லி ஆசைப்படுறீங்க, நிச்சயமாக 1 லிட்டருக்கு கிட்டத்தட்ட 40-80 கிலோமீட்டர் வேகம் மைலேஜ் கொடுக்கிற ஒரு பைக் என்று சொன்னால் அது சிடிஆர் தான். சொந்தங்களே மறந்துவிடாதீர்கள், சிடிஆர் நீங்கள் வாங்கும் போது அப்படியே என்ன சொல்றது அப்படியே லலேலா லேன்னு போகணும்னு சொன்னால் நீங்கள் சிடிஆர் வாங்க. சிடிஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜர் போடக்கூடிய வசதி எல்லாம் நிறைய வசதிகள் கொண்டது இருக்குது. ஆக இளைஞர்கள் மத்தியில் இப்பொழுது அநேகமானது பாதிக்கின்ற ஒரு வண்டியாக இருக்கிறது இந்த சிடிஆர் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். கிட்டத்தட்ட 500,000 வாடிக்கையாளர்கள் இந்த வண்டியை யூஸ் பண்றாங்க. சோ நல்ல விஷயம் தானே. தலைவலி காய்ச்சல் வருகிறதா, ஒன்றும் யோசிக்காதீங்க. ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க, தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும், எப்படியே பறந்து போயிடும். ஆக பறந்து போகிறது நீங்கள் என்ன செய்யணும், ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பேராசிட்டமோல் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போது நாங்கள் எங்கே போக போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போயிடும். எங்கே? விளையாட்டு பக்கம் செல்ல போயிடும். ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு வான வேடிக்கை இருக்கிறதா இல்லையான சொல்லி நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதையும் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது நாங்கள் போக போகின்றோம் விளையாட்டு பக்கம்.
1: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
0: ஸ்போர்ட்ஸ் என்ன வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் கூட ஏராளமான விளையாட்டு தகவல்கள் இருக்க நான் உங்களை சந்தித்திருக்கின்றேன். இன்றைய நாள் முக்கியமான போட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட போகின்றது. இலங்கை ஏ அணி மற்றும் இந்தியா ஏ அணிகள் மோதுகின்ற முதலாவது போட்டி. அடுத்த தொடர்ந்து 11ஆம் தேதி ஆப்கானிஸ்தான் இந்தியா அணிகள் மோதுகின்ற போட்டி, 13ஆம் தேதி இலங்கை ஆப்கானிஸ்தான் மோதுகின்ற போட்டி, 15ஆம் தேதி இலங்கை மற்றும் இந்தியா அணிகள் மோதுகின்ற போட்டி, அதே போல 17 ஆப்கானிஸ்தான் இந்தியா, 19 இலங்கை ஆப்கானிஸ்தான், அதுக்கு பிறகு இறுதிப் போட்டி வருகிறது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சரி, இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது இன்றைய நாள் மோதுகின்றது தம்போலையில் இந்த போட்டி நடைபெறுகிறது. இலங்கை ஏ அணி மற்றும் இந்தியா ஏ அணிகள் மோதுகின்ற போட்டி இலங்கை நேரப்படி 10 மணிக்கு இலங்கையில் தான் நடக்கிறது, 10 மணிக்கு நடைபெறுகிறது போட்டி. சரி, இந்த போட்டியில் பார்க்கும்போது நாங்கள் இந்த அணி விவரங்களை நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் இல்லையா? அணி விவரங்கள் என்ன சொல்கிறது, பெயர்களை கேட்டு பார்ப்போம் கொஞ்சம். இலங்கை அணியின் சார்பாக நினைச்சன் திக்வல்ல, ஷாமிக்க கருணாரத்ன, சதீர சமர விக்ரம, ஷான் ஆராய்ச்சிக்கு இவர் தான் அணித்தலைவராக செயற்பட போகிறார். உங்களுக்கு தெரியும் பேட்டிங் ஆல்ரவுண்டர் அபிஷ்கே பெர்னாண்டோ இந்த தொடரில் பிரகாசிப்பாரா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போன்று முகமது சிராஜ், வாழ்த்துக்கள். நவீந்து பெர்னாண்டோ, விஜயகாந்த், வியாஷ்காந்த், அதே போல இன்றைய நாளில் விக்ரமசிங்க, அஹான் விக்ரமசிங்க, ஷாமிக குணசேகர, ரவீந்து பெர்னாண்டோ, அதே போன்று இன்றைய அணியில் வனுஜ ஷஹான் போன்ற வீரர்கள் இருக்கிறார்கள். அதோடு துலாஜ் சமுதித், விஷேன் ஹெல்மந்தக, அதே போல கருக சாந்த், அதே போல முக்கியமாக இன்றைய போட்டியில் குகதாஸ் அவரையும் நாங்கள் வாழ்த்துக் கொண்டு செல்லும். ஆக இந்த விவரங்களை தான் இருக்கிறது இலங்கை அணியின் விவரங்கள். சரி, நாங்கள் இந்தியா அணிக்கு வருவோம். அநேகமான பெயர்கள் பரிச்சயமான பெயர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடும். இந்திய அணிகள் யாஷ் தாக்கூர், ரயான் பாராக், அதே போல ஆயுஷ் பதோனி, ஆயுஷ் பதோனி மீண்டும் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கார். பிரிஸ்மன் சிங், திலக் வர்மா அணித்தலைவராக செயற்பட போகிறார். இவர் டி20 குழாத்திலும் இணைக்கப்பட்டிருக்கிறார் இந்திய அணி. அதே போல அன்ஸ்குல் கம்போஜ், பிரியான் ஷாரியா, அதே போல யுத்வீர் சிங், அதே போல குமார் குஷேக்ரா, அர்ஷ் டூபே, அர்ஷத் கான், நேத்து அதே போல நிஷாந்த் சிந்து, சூர்யான் செஜ், வைபோ சூரியவன்சி, விபுன் நிகம், அதே போல விபுன்ராஜ் நிகம், அதே போல ருத்ராஜ் கைக்வாட், அனுகூல் ராய் போன்ற வீரர்கள் தான் இந்த குழாத்தில் இருக்கிறார்கள் என்பதும் இங்கு முக்கியமான விடயமா இருக்கு. பார்க்கலாம் இந்த போட்டி எப்படியாக அமையப் போகின்றது. இரண்டு பக்கமும் தரமான வீரர்களை கொண்ட அணியாகத்தான் இருக்கிறது. இன்றைய போட்டி என்ன நடக்க போகுது? அதிகமானோர் வட்டாரங்கள், கிரிக்கெட் வட்டாரங்கள் வைபோ சூரியவன்சியின் துடுப்பாட்ட பறது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறது, எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த போட்டி ஒரு பக்கம் இருக்கும் போது, நேற்றைய போட்டி இலங்கை மற்றும் மேற்கத்தீவு அணிகள் போட்டி, நேற்றைய போட்டி வெற்றி தோல் வெற்று முடிவாக மாறியது. உங்களுக்கு தெரியும், இந்த போட்டிகளை பொறுத்த மட்டில் ஏற்கனவே முதல் போட்டியில் இலங்கை அணி 41 ஓட்டுகளால் வெற்றி வாங்கி சூடியது. இரண்டாவது போட்டியின் பாத்தீங்கன்னா மழை காரணமாக பந்து வீசப்படாத நிலையிலேயே இந்த போட்டி கைவிடப்பட்டது. மூன்றாவது போட்டியும் இப்படி நடந்திருக்கிறது. இப்பொழுது கிட்டத்தட்ட இலங்கை தான் முன்னிலையில் இருக்கிறது. இந்த தொடர் முடிவடைந்திருக்கிறது, அதாவது ஒரு நாள் போட்டி முடிவடைந்திருக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறது T20 தொடர். T20 போட்டிகளை பொறுத்தவரை மொத்தமாக 3 T20 போட்டிகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 12, 14, 15ஆம் தேதியில் தான் இந்த T20 போட்டிகளும் நடைபெற போகின்றது என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆக இலங்கை அணிக்கான ஒரு வாய்ப்பு, வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. என்ன செய்வது, இந்த போட்டி கை நழுவப்பட்டிருக்கிறது. அதேபோல பங்களாதேசம் மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்ற போட்டி இன்றைய நாள் நடைபெற போகின்றது. இந்த போட்டியும் எதிர்பார்க்கும் போட்டியாக இருக்க போகுது. முதலாவது ஒரு நாள் போட்டி. இன்றைய போட்டியை பொறுத்து மட்டும் பார்க்கலாம், இந்த போட்டி 10:30 இலங்கை நேரப்படி 10:30 இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அந்த போட்டி பற்றிய விவரங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல நேற்றைய நாளில் இங்கிலாந்து மகளிர் அணி மற்றும் ஆஸ்திரேலியா மகளிர் அணிகள் மோதிய போட்டியில், நேற்றைய போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணி 157 ஓட்டுகளை பெற்றது, 6 விக்கெட் நிலை இழந்து பதிலுக்கு திருப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா மகளிர் அணி 18.2 பந்து ஓவர்களில் 158 நிலை கடந்தார்கள், 5 விக்கெட்களை மாத்திரம் இழந்து மிக சிறப்பான துடுப்பாட்ட பந்தயம் மூலமாக நேற்று நாளில் வெற்றி வாகை சூடியிருந்தார்கள். சரி, பார்க்கலாம் இவர்கள் தான் இன்றைய ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்த முக்கியமான விளையாட்டு செய்திகள்.
1: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்கள்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ இலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து

0: சுகமானது.
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
2: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
3: இது என்ன, இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
2: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
4: மச்சு போட்டு தாக்கு.
2: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
5: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
6: முதல்வன்.

சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம், ஏராளமான விஷயங்கள் உங்களுக்காக நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நிறைய விஷயங்களை நீங்கள் அப்படி தெரிந்து கொண்டு அப்படியே நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ள முடியும். நான் கேட்டிருக்கிற தலைப்பு, நீங்கள் சொன்ன ஒரு பொய் எப்போது மாட்டிக்கொண்டீங்க, பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட தருணம். சுவாரஸ்யமாக ஏராளமான சொந்தங்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, சுவாதின ஊடக வலையமைப்பு உங்களுக்கு தெரியும், பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். கிளீன் சிலக்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த டேக் கேர் வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இந்த நாளும் நடைபெறுகிறது. அதை பற்றிய விவரங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கட்டிட உபகரணங்கள், கடல் தொழிற்சார் உபகரணங்கள், அனைத்து விதமான உபகரணங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஜனதா ஸ்டீல் சொந்தங்களே மறந்து விடாதீர்கள். இப்போதுமே நீங்கள் ஒரே கூறியின் கீழ் அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் சொல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல். சார், இன்றைக்கான மழை நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். நாட்டின் சில பகுதிகளில் இன்று பார்த்தீங்கன்னா மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலிகள் திணைக்களம் எதிர்கொள்கிறார்கள். அதன்படி மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுரளிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன்கூடிய மழை பெய்யக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதனிடையே மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது பாத்தீங்கன்னு சொன்னா மழைத்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கட்பட்டி வரையான கடற்பிராந்திய பிராந்தியங்களில் பாத்தீங்கன்னா 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை, அதாவது மழைத்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையான காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என சொல்லப்படுகிறது. ஆக இந்த விஷயத்தை வளிமண்டல திணைக்களம் சொல்லியிருக்காங்க. எனவே மறு அறிவித்தல் வரும் வரை குறித்த கடல் பிராந்தியத்துக்குள் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று இப்பொழுது கடத்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த செய்திகளை கட்டாயம் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த மழை காரணமாக கடலில் மீன்பிடிக்க செல்வதற்கான எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கிறது.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: வணக்கம். வசந்தம் காலை பொழுது உற்சாகப்படுத்துகிறது. உங்களுக்கு சுவாதின ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் உங்களுக்கு தெரியும், சேகா வேலை திட்டம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாம் கட்டமாக மூன்றாவது வேலை திட்டம் நீர்கொழும்பு ஹரிச்சந்திரா தேசிய பாடசாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது வேலை திட்டம் எங்களுடைய அங்கிருந்து அழைப்பின் வழியாக நடந்து கொள்கிறார் விஜய் அவர்கள். வணக்கம் விஜய்.
2: வணக்கம் புவனேஷ், வணக்கம் சங்கர், இருவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு சுவாதின ஊடக வலையமைப்பில் வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், அதே போல லக்காண்ட ஐஜிஎன், எங்களுடைய கல்வி அமைச்சு, இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார் எல்லோரும் இணைந்து கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு மிக சிறப்பான ஒரு வேலை திட்டமான இந்த டேக் கேர் வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வருடத்தின் இரண்டாவது கட்ட வேலை திட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாம் கட்டத்தின் மூன்றாவது வேலை திட்டமாக இன்று நாங்கள் நீர்கொழும்பு ஹரிச்சந்திர தேசிய பாடலில் எங்களுடைய இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நாங்கள் காலை பொழுதில் ஆரம்பித்திருக்கின்றோம். கம்பஹா மாவட்டத்தின் நீர்கொழும்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட 18 பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு, அதாவது 18 பாடசாலையில் உள்ள பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக காலை பொழுதில் ஆரம்பித்திருக்கின்றோம். இன்னும் சுமார் 650 அதிகமான பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துக்கள் சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தும் வேலை திட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நாளிலும் காலை பொழுதில் வருகை தந்திருந்த பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் வீதி சமிஞ்ஞைகள் சம்பந்தமாகவும் பல தெளிவூட்டல்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். காலை பொழுதில் நாங்கள் வீதி நாடகத்தினூடாக நாங்கள் பல விடயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். வீதியில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், விபத்துக்களுக்கு நாங்கள் எவ்வாறு முகம் கொடுக்கிறோம், விபத்துக்களுக்கு முகம் கொடுக்கும் பொழுது நாங்கள் செய்யக்கூடிய முதலுதவிகள் என்ன மாதிரியாக அமைகிறது போன்ற பல விடயங்களை நேரடியாக அவர்கள் வீதி நாடகங்களினூடாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே அதனை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு கருத்தரங்கு மூலமாக பல விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக வீதியில் இருக்கக்கூடிய சமிஞ்சைகள், அதே போல அதில் இருக்கக்கூடிய நடைமுறைகள், சட்டங்கள் பற்றி பல விடயங்களை நாங்கள் எங்களுடைய போலீசார் மூலமாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாள் வேலை திட்டமானது 3 மணி வரை ஹரிச்சந்திர தேசிய பாடசாலையில் இடம்பெற தயாராக இருக்கிறது. எனவே பாடசாலை மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேலை திட்டமாக இந்த வேலை திட்டம் மாறியிருக்கிறது என்பதை நாங்கள் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றும் எங்களோடு கல்வி அமைச்சின் அதிகாரிகள், கிளீன் ஸ்ரீலங்கா செயலக அதிகாரிகள், அதே போல இலங்கை போலீசார், போக்குவரத்து போலீசார் அனைவரும் இணைந்து இந்த சுயாதீன ஊடக வலையமைப்பின் இந்த வேலை திட்டத்துக்கு முற்றுமுழுதான ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே 3 மணி வரை இந்த வேலை திட்டமான தினம் பெற தயாராக இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷாலும் இதை பற்றிய மேலதிக தகவல்களோடு உங்களை நான் நினைத்துக்கொள்கிறேன்.
1: நன்றி விஜய்.
2: நன்றி குணேஷ்.
1: சொந்தங்களை தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம். நேரம் இப்போது 8:52.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
3: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் நீர்கொழும்பு ஹரிச்சந்திரா வித்யாலயத்தில். பாதுகாப்பான பயணத்திற்கு
5: மற்றும்
3: மறக்காம
6: கேளுங்க.
7: Oh!
4: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

ஹிந்தி உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமான விடயங்கள் நாங்கள் இந்த நாளில் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளுக்கான தலைப்பும் கொடுத்திருக்கோம், அதாவது நீங்கள் பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட விஷயம். செவ்வாய்க்கிழமை என்ற படிகளை சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசுவது வழக்கம் தானே. அந்த வகையில் நீங்கள் பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட விஷயமானதா, இப்படி ஒரு பொய் சொல்லி மாட்டிட்டுன்னு சொல்லி நீங்க யோசிச்ச விடயம், அதுக்கு பிறகு நான் பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு விடயம், அதை நாங்கள் கேள்வியாக கேட்டுக்கிறோம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 7185 0001 அல்லது 0112 7185 111 ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல உங்களுக்கு தெரியும், ஒரு திருவில் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்க வேண்டியது திருவில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் திருவில் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சொந்தங்களை. காரணம், இந்த பஜாஜ் திருவில் இருக்கின்ற அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டுமல்லாது பார்த்தீங்கன்னா இப்பொழுது 40 வருட காலம் மக்கள் நம்பிக்கை வென்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது பஜாஜ் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆக குடும்ப வாகனம் என்று சொன்னால் அது பஜாஜ் திருவில் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9:01 நிமிடம்.

0: மும்பைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டி மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின்போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேற்றைய தினம் 7.8 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியிருந்தது. அந்நாட்டு குடிமை பாதுகாப்பு அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இதனால் ஏற்பட்ட மீட்பு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் 12 பேர் சக்கர்கிரேஜ் பிராந்தியத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகிறது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 01128064012.

காலை இப்பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9 மணி 9 நிமிடம் ஆகிறது. நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் மனித குரல்கள் தலைப்பின் கீழ் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மத்திய கிழக்கில் அமைந்திருக்கிற நாடுதான் ஈராக். இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நஜாப் நகரில் புகழ்பெற்ற ஒரு இஸ்லாமிய மத வழிபாடு தலம் இருக்கிறது. இந்த மத வழிபாடு தளத்தை பார்த்தீங்கன்னா ஏராளமானவர்கள் வந்து வந்து போவார்கள். நிறைய சுற்றுலா தலங்கள் போலதான் இந்த மத வழிபாடு தலம் இருக்கிறது. காரணம் ஏராளமான மக்கள் குவியும் அந்த இடமாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பசுரா மாகாணத்தை சேர்ந்து 41 பேர் சேர்ந்தவர்கள் வந்த குழுவாக வந்து ஒரு பஸ்ஸில் வந்திருக்கிறாங்க. பஸ்ஸில் வந்தபோது திடீரென்று சாலையில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக பஸ் வந்து தீக்கிரையாக இருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அது பஸ்ஸில் பயணித்த பேருந்தில் பயணித்த 21 பேர் தீயில் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் பதிவாயிருக்கிறது. 20 பேர் படுகாயமடைந்த நிலையில் பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது நேற்று முன்தினம் நடைபெற்ற சம்பவமாக தான் இருக்கிறது. இப்பொழுது மீட்பு பணிகள் நிறைவடைந்து அவர்கள் பாத்தீங்கன்னா அதாவது இப்பொழுது உயிரிழப்புகள் அதிகமாக கூடிய அச்சம் இருப்பதாகவும் சொல்லப்படுது. காரணம் அந்த பஸ் முழுவதுமாக தீ பரவி இருக்கிறது என்ற விஷயமும் இப்பொழுது அந்த புகைப்படங்கள் மூலமாக எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக பாதைகள் செல்லும் போது சில விஷயங்கள் விபத்துகள் மாத்திரம் கிடையாது, எங்களுடைய வாகனம் ஏற்பட்ட கோளாறுகள் காரணமாகவும் தீப்பற்றக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறது. நாங்கள் வாகனத்தை காலையிலே எடுக்கும் போது முழுமையாக நாங்கள் அதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. காலத்துக்கு பொறுத்தால் போல காலத்துக்கு தேவையான நேரத்தில் நாங்கள் சரியான முறையில் அதுக்கான சேவைகள் எல்லாம் கட்டாயம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதும் மிக முக்கியமான விடயமா இருக்கிறது. நான் கேட்ட தலைப்பு பொய் சொல்லி நீங்கள் மாட்டிக்கொண்ட விஷயம் இது. அவர் சொன்ன கேள்வியாக இருந்து ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. கருத்துக்கள் கிடையாது, நாங்கள் மாட்டிக்கொண்ட விஷயங்கள் சொல்லியிருக்கார்கள். பேசிக்காக பொய் சொல்றது கூடாதான் இல்லையா? அதனால ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட விஷயங்கள் தான் கேள்வியாக கேட்டு. அன்பான வணக்கம், பாலகிருஷ்ணகுமார் சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய கணவர் இப்பொழுது பக்கத்தில் இல்லையா, வெளியில் தான் வேலை செய்து கொண்டிருக்காரு. உங்களுக்கு ஒரு பக்கம் கால் வலி இருக்கலாம். அந்த கால் வலி இல்லாமல் பாத்தீங்கன்னா எப்படியாவது போக்க வேணும் சொல்லி கணவர் ஒவ்வொரு மருந்துகளும் சொல்லுவார். அங்கிருந்து இப்படி செய்யுங்களா இசைங்கன்னா இவங்களும் செய்துட்டேன் செய்துட்டேன் சொல்லுவாங்க. தனக்கு மனசு கஷ்டமா இருக்க நான் ஒன்றுமே செய்யலை, இருந்தாலும் அவர் மனசு நோவ கூடாது அப்படின்றது நான் செய்தேன்னு சொல்றேன், அதுக்கு கவலையா இருக்குது போய் சொல்றேன் நானால் ஒரு கரம் மாட்டிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி செய்யாது, ஏன்னா அப்படி போய் சொல்லக்கூடாது. கனத்துறை கிரியில ராஜலட்சுமி சொல்லியிருந்தாங்க, தான் வந்து பிள்ளைகள்கிட்ட காசு வாங்குறதுக்காக இதை அமல் தேவை தான் செலவு பண்ணுவாங்களாம், யார்ட்டையாவது கடன் வாங்கினேன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அப்போ அந்த கடனுக்காக காசு கொடுக்கும்போது அந்த காசில் அவங்களும் செலவு பண்ணுவேன்னு சொல்லி அப்படி ஒரு பண்ணலாம். சொன்ன பிறகு 10,000 வாங்கினேன்னு சொல்ல பிறகு அது சம்மந்தப்பட்டுட்டு போய்ட்டு கேட்டாலும் அம்மா கடன் வாங்கலாம் இந்தாங்க காசு அப்படின்னு கொடுத்துட்டாங்களாம். அது ஒரு மாட்டிக்கொண்ட விஷயமாக பார்ப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இன்னும் சொந்தங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களது அந்த பொய் சொன்ன விஷயத்தை மாட்டிக்கொண்ட விஷயத்தை எப்போதும் அதை தரணும் என்ற விஷயத்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

அங்க ஜெர்மனி போக தேவையில்ல, இலங்கையை சுத்தி வரணும்னு சொன்னா ஒரு பைக் ஒன்று தேவை. அந்த பைக் பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு தரம் பெட்ரோல் அடிச்சா ஒரு ஊருக்காவது போயிட்டு வரணும், அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடியதாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் வாங்க வேண்டியது சிடிஆண்ட்ரட் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு லீட்டருக்கு பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரை கொடுக்கறது மைலேஜ். வா சூப்பர்ல, நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சிடிஆண்ட்ரட் வாங்க, நீங்க அப்படியே உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி அப்படியே இலங்கையை சுற்றி வாருங்க, சந்தோஷம். அதே போல தலைவலி காய்ச்சல் வருவது சொன்னால் நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், ஒரு மெல்டோல எடுத்துக்கொள்ளுங்க. அதனால ஒன்றும் செய்ய வேணா மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க, அதான் மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க, அப்புறம் நீங்கள் மறந்து விடாதீர்கள். அகர் இந்த பிளக் பாத்தீங்கன்னா நார்மல் பிளக்ல நீங்க சார்ஜ் செய்து கொள்ள முடியும். எங்கேயாவது போய் பிரச்சனை ஆயிட்டு உடஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தின ஹாட்லைனுக்கு அழைப்பை ஏற்படுத்தின உடனே வந்து அப்போ வந்து செய்து கொடுப்பாருங்கள். வாவ் சூப்பர்ல, இந்த மாதிரி விஷயங்களுக்கு போது நீங்க மிஸ் பண்றீங்க, உடனே நீங்கள் செல்லுங்கள் என்பதை பஜாஜிக்கு செல்லுங்க, போயிட்டு இந்த வாகனத்தை வாங்கிக் கொள்ளுங்க, திருவில வாங்கிக் கொள்ளுங்க. தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? எஸ், ஒரு இடம் இருக்கிறது, ஒரே கூறியின் கீழ் கட்டிட உபகரணங்கள், கடத்தொழில் சார் உபகரணங்கள் மற்றும் GI பைப் வகைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களே. இந்த பிராண்டை மறந்துடாதீங்க, ஜனதா ஸ்டீல். அங்க போனீங்கன்னு சொன்னா போக்குவரத்து செலவு மிச்சம், காரணம் கடைக்கடையா ஏற வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல். ஏராளமான சொந்தங்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் நாங்கள் பொய் சொல்லி மாட்டிக்கொண்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடிய இட்டையந்தொட்டி பலாபத்தை இலக்கம் ஒன்றுலேருந்து கேரேஜிலிருந்து ரவி சொல்லியிருந்தார். அவரும் நிகழ்ச்சி கேட்டு கொடுக்குறோம், சத்தமாக கேட்டு கொடுக்குறோம். அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது தன்னோட வேலை செய்கிற சிடிபி ரவி, எப்படி பேர் சிடிபி ரவி, அவர் தான் அடிக்கடி போய் சொல்லலாம் வேலைக்கு வர்றதுக்காக ஏதாவது சொல்லுவாராம், மழை வருதும் பாராம், தலைவலியும் பாராம், காய்ச்சலும் பாராம் அப்படிலாம் சொல்லுவார். ஸ்கூல் பிள்ளைகள் மாதிரி சொல்லி கொண்டு பாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன ரவி நீங்கள் இப்படியா செய்யறது? சொன்னதுமில்லாம் மாட்டிக்கொண்டாராம். சில ஒரு நாள் குளிர் காய்ச்சல் தாங்க முடியலன்னு சொன்னாரு, சரி இவரும் பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டு பாக்கிறதுக்கு போறதா கிரவுண்ட்ல விளையாண்டு கொண்டிருக்காராம். என்ன ரவி இது? சரி ஓகே, இவெல்லாம் நடந்திருக்குது பாருங்களேன். சரி, இப்படி இருக்கும்போது அன்பான வணக்கம் படத்துக்கூட சுரேகா நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஆனால் நான் ஸ்கூல்ல தான் அடிக்கடி பொய் சொல்லி மாட்டிருக்கிறேன், அதுல இருந்து பொய் சொல்றதை நான் விட்டுட்டேன். ஓகே, நல்ல விஷயம், பொய் சொல்லாதீங்க. ஓகே, இனிமையான காலை பொழுது வணக்கம் பூனச்சனா, எப்படி இருக்கிறீங்க? நம்ம அம்மா வீட்டுக்கு சென்று விட்டு வரும்போது சொல்லாமல் வந்து இன்பதிர்ச்சி கொடுக்க நினைத்தேன். பேருந்தில் இருக்கும்போது மனைவி போன் எடுத்து எங்கே பண்ணிக்கிறீங்க என்று கேட்டதும் நான் அம்மா வீட்டில் இருந்தேன், இல்லை பேருந்தில் பயணத்தை சத்தம் பொய் சொல்லி கொடுக்கறதுன்னு மாட்டிக்கொண்டு சொல்லி, அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க போய் பொய் சொல்லி மாட்டி, அதுக்கப்புறம் நான் இல்ல சர்ப்ரைஸ் தான் கொடுக்க சொன்னாலும் நிறைய பேர் பொய் சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கறது கதையை, அதனால இவர் மாட்டிக்கொண்டதாக தியாகா ஜனா சொல்லியிருக்கிறாங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் லிந்துல ஊவாகலிலிருந்து ஜெகதீஷ், நாங்களும் நிகழ்ச்சியோடு இருந்துக்கொண்டும் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களுக்காக பாடல் வருகிறது. கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ் ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. பருத்துள்ளிலிருந்து அருள்மொழி, நான் பொய் சொல்வதில்லை, சொல்ல வெளிக்கிட்டாலும் சிரித்தவர்களுக்கான நீ பொய் சொல்லாடி சுபாவி சிரிப்பீங்க தானே, அருள்மொழி மாட்டிக்கொள்வீங்க நீங்க சிரிச்சாலும், இல்ல பொய் சொன்னாலும் சொல்லாட்டி நீங்க சிரிப்பீங்க தானே, அத நீங்க பொய் சொல்லும் போது சிரிச்சீங்க சொன்னா உடனே பொய்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால மாட்டிக்கொள்வதாக நினைத்து அவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரியா அன்பு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதே போல நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். காலை பொழுது வணக்கம் பூனே, தனியாக வந்து தரமான நிகழ்ச்சி செய்றீங்க, ரொம்ப சந்தோஷம், சபாசன் சொல்லியிருக்காங்க. பழைய போல நாங்களும் நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கின்றோம். ஞானகுரு மணி பதில் எழுந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

மெல்லிசையும் வெறுகான வரிகள் கிளமெஞ்சே வாற்றல் தேரில் எங்கும் போய் வரலாம். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனிமையான இடைக்கால பாடல்கள் உங்களை அப்படியே சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறது, பழைய நினைவுகளையும் தூண்டி கொண்டிருக்கிறது இல்லையா. இடைக்கால பாடல் சொன்னாலும் அவ்வளவு இனிமே இந்த நாள் முழுவதுமாக செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இனிமையான இடைக்கால பாடல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நாள் முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கலாம் இடைக்கால பாடல்கள் அப்படியே செவ்வாய் ராகப்படியெல்லாம் வந்து கொண்டிருக்கும். சரி, அதே போல முக்கியமான செய்திகளும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கணும் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கணும். அதே போல நாங்கள் இந்த முக்கியமான விஷயங்களுக்கு, அதாவது நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களே. ஆக ஜனதா ஸ்டீல் செல்லுங்கள், உங்களுக்கு அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள், தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள். அன்பு வணக்கம் எடுத்துக் கொண்டே கௌசல்யா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போனே நான் சொல்லிக்கொண்டே நானும் ஒரு பொய் சொல்லி மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொய்யை இப்ப சொல்ல முடியாதுனா, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும் அப்படி ஒரு பொய்யா. சரி பரவாயில்லை. அன்பான வணக்கம் போனேஷன், அப்படி இருக்கிறீங்க. நான் சிவேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டேன். அடிக்கடி நான் என் மனைவியை தான் பொய் சொல்லி மாட்டிக்கொள்வது. ஏதாவது சொல்லுவேன், அதுக்கு பிறகு அவங்க தூண்டி தூண்டி கேள்வி கேட்கும் போது அதை மறைக்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். கஷ்டப்பட முடியாத நேரத்தில் நான் உண்மையை சொல்லிவிடுவேன். அப்போ சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லி மாட்டிக்கொள்வேன். அதுக்கு உண்மையே சொல்லியிருக்கலாம் ஆரம்பத்துலன்னு அடிக்கடி யோசிப்பது ஒண்ணுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சிவேந்திரனின் புலம்பல் அப்படின்னு நாங்கள் டைட்டில் வைக்கலாம். அன்பு வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சி இனிமையாக இருக்கிறது. எங்களை இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு பாபு நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம் பாபு, உங்களுக்காகவும் பாடல் வருகிறது. அன்பு வணக்கம் போனிச்சுனா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டு பரமா நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறோம். காலை பொழுது வணக்கம் என்று பதில்கள் இந்துள்ள எல்ஜிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாக இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கொட்டகலை டைட்டில் இருந்து முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். குடும்பத்தர் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். பாடல் வருகிறது கேட்டு மகள்கள். தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஓகே, பாடல் வருகிறது கேட்டு மகள்கள். அன்பான காலை பொழுது வணக்கம் எப்படி இருக்கீங்க. பூனாகலிருந்து வசந்தத்தின் தோழன் சிவகுமார் இன்று 6வது பிறந்தநாளை கொண்டாடும் மகள் ஜஸ்மியாவுக்காக இனிமையான பாடல் தாருங்கள், இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றோம்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதே போல கணபதி மனோகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான் கடுவலையிலிருந்து. கார்த்திக் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான் மீரா. ஒரு 4வது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான் தாசன் பிரியா. அன்பு வணக்கம் என்று பகிர்ந்து இருக்கிறாங்க. அண்ணா அப்படி இருக்கிறீங்க. தற்போது கடுவலை JM ஃபுட்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம். செவ்வாய் ராகங்கள் நிகழ்ச்சி சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டே லோரன்ஸ் வந்திருக்கா. லோரன்ஸ் எப்படி இருக்கிறீங்க சாய்மலை லோரன்ஸ்? ஓகே, பாடல் வருகிறது. அங்க இருக்கிற எல்லோருக்காக பாடல் வருகிறது கேட்டு மகள். எங்கள் இதே போல வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சப்பா கந்த பெரிய குறியான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகாஷ் வணக்கம் சொல்லியிருக்கிறார். அதே போல நசூர் AK வந்திருக்கார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அக்கறை பற்றி பாப்டிலர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறாங்க. முந்தாஸ் பேகம் கொள்ளும் 14வது நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்துல் கபூர் நிகழ்ச்சியோடு எங்களை

0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைட்டெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 9 திகதி காலை 7 முதல் நீர்கொழும்பு ஹரிச்சந்திரா வித்யாலயத்தில். பாதுகாப்பான பயணத்திற்கு

காலை பொழுது நூற்றாகும் வணக்கம் வசனம் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசனம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனிமையான பாடல்கள் இடைக்கால பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இனி நாள் முழுவதுமாக இடைக்கால பாடல்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கும். சரி, இனி நாளில் நான் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். அதாவது நான் கேட்டதன் நீங்கள் பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட தருணம் எதுன்னு சொல்ல கேள்வியாக கேட்டது. ஏராளமான சொந்தங்கள் நாங்கள் நீங்கள் பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட தருணங்களை பகிர்ந்தீர்கள். பரவாயில்லை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் பொய் சொல்வது பேசிக்கான குவாலிட்டி கிடையாது, சரிதானே? தயவு செய்து பொய் சொல்வதை, விளையாட்டுக்கு கூட பொய் சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்க. காரணம், விளையாட்டாக சொன்ன பொய்யின் மூலமாக ஏராளமான இழப்புகளை நீங்கள் அனுபவிக்க நேரிடும். நீங்க விளையாட்டுக்கு பொய் சொன்ன பிறகு நான் விளையாட்டுக்கு தான் பொய் சொன்னேன் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு நேரம் எடுக்கும் உங்களுக்கு, இல்லையா? சில வேளைகளில் அதை நம்பாம போகலாம். சில வேளை ஒரு கட்டத்தில் சொல்வார்கள், அன்னைக்கு நீங்க விளையாட்டுன்னு சொன்னீங்க தானே, அது உண்மைக்குதான் நீங்க செய்தீங்க என்று. ஆக நாங்களேயே எங்களுக்கான விஷயங்களை எடுத்துக் கொடுக்கணும். தயவு செய்து நீங்கள் பொய் சொல்வதை முற்றுமுழுதாக தடுத்துக் கொள்ளுங்கள். பொய் சொல்ல மாட்டார் அப்படின்ற ஒரு பட்டத்தை நீங்கள் வைத்துக் கொண்டீங்கன்னு உங்களுக்கு உண்மையிலேயே எங்கு போனாலும் அது ஒரு பெரிய ஒரு கவசமாக இருக்கும், இல்லையா? நீங்க ஒரு பெரிய பிரச்சனையை மாட்டிக்கொண்டாலும் நீங்கள் சொல்கின்ற வார்த்தைக்கு பவர் இருக்கும், இல்லையா? அப்போது சொல்வார்கள், இவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய ஒரு பலம். ஆக நீங்கள் அதை மறந்து விடாதீர்கள். எப்போதுமே பொய் சொல்வது உங்களது மரியாதையையும் உங்களது பெருமதியையும் எப்போதுமே இழக்கக்கூடும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாதாக. பொய் சொல்வது மிகப்பெரிய பாவம் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை நீங்கள் பொய் சொல்லாத, பொய் சொல்லவே வேண்டாம், முடிந்தவரை கிடையாது பொய் சொல்லவே வேண்டாம், அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப்போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுமாரத நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம்எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொன்னங்களே.

0: வணக்கம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
5: நேரம் காலை 10 மணி.

0: சிலாபத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த ரயிலுடன் மூச்சக்கர வண்டி ஒன்று மோதி இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கப்புவத்தை மற்றும் கதானை ஆகிய நிலையங்களுக்கு இடைப்பட்ட ரயில் கடவையில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளதாக இன்றைய தரவுகள் தெரிவிக்கின்றன. சரங்கினி கடற்பகுதியில் 7.8 ரிக்டர் அளவில் நேற்று பதிவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து பதிவான அதிர்வுகளின் எண்ணிக்கை 1100 பதிவாகியுள்ளதாகவும் பிலிப்பைன்ஸின் நில அதிர்வு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸ் எரிமலை மற்றும் நிலநடுக்கவியல் நிறுவனம் நிலநடுக்கத்தின் மையப்பகுதிக்கு அருகில் தொடர்ச்சியான நில அதிர்வுகள் இருப்பதை காட்டும் வகையில் பின் அதிர்வுகள் 1.3 முதல் 6.7 ரிக்டர் அளவு வரை இருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதான சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆதுருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது, மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் வசந்தத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த வகையில் இப்பொழுது நிகழ்ச்சியில் யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: இனிமையான காலையிலேயே வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சப்பம்பால் தந்தை பெரிய குரியானையிலிருந்து வசந்தகுமார் அண்ணா.
0: உங்களுக்கு இடைக்கால பாடல்கள் சொன்னா ரொம்ப பிடிக்கும்.
1: ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, இப்ப இன்றைக்கு வீட்டுலதான் இருக்கிறீங்களா இல்லாட்டி வேலையில இருக்கிறீங்களா?
1: வேலை செய்து கொண்டுதான் நிகழ்ச்சி கேட்டு. எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் நாங்கள் ராகம் சுகமானது விட மாட்டோமே. அதுவும் ஸ்பெஷல் செவ்வாய் ராகம் என்றால் அது அதை விட இன்னும் ஸ்பெஷல்,
0: ரெட்டிப்பு மகிழ்ச்சி.
1: ஆமா.
0: சரி, இப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: அனைவருக்காக. ஓகே.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம். வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் அருள்மொழி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கிறாங்க. கொழும்பு 14 முந்தாஜ் பெஹம் இணைந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நீலமுகம் தேவி இணைந்திருக்கின்றேன். மாத்தளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை. கருதாவளையிலிருந்து ஜீவப்பிரியா அணிந்துக்கிறாங்க. வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மங்கே கரசி வந்துக்கிறாங்க. ஸ்ரீதாஸ் இருந்திருக்கின்றார், ரொம்ப சந்தோஷம், ராகம் சுகமானதில் செவ்வாய் ராகங்கள் தரும் பாடல்கள் அத்தனையும் சூப்பராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். வரக்காப்பொலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சந்திரகுமார் வந்திருக்கின்றார். ஷர்மி சந்திரகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை தொண்டைமானார் செல்வச்சனதியிலிருந்து சுதன் இருந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஜமால் தீன் இணைந்திருக்கின்றேன் பொத்துவிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பூனாகலையிலிருந்து மஞ்சு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு அச்சுவேலியிலிருந்து ராஜன் உமா வந்திருக்கின்றார். கணவர் ராஜன் பிள்ளைகளுக்காக வேண்டிய நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இடைக்கால பாடல்கள் சொன்னால் ரொம்பவுமே பிடிக்கும். அதுவும் இன்று வேற லெவலாக வசந்தம் கேட்பதற்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. பதிமலர் எழுந்துக்கிறாங்க. ருவான் வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் பதிமலர் கணேசன் தம்பதிகள் இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவங்களையும் வாழ்த்தி நாங்களும் நல்லதொரு பாடல் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போன்று ஆரையம்பதியிலிருந்து இதயரத்னம் வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ரெந்தாஸ் இணைந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கருப்பையா கலை செல்வன் இணைந்திருக்கின்றார். புகவந்தலாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் சஃபீர் இணைந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்த நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கே கே ஸ்ரோட் விக்னா ஹோட்டலில் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்சாப் இணைந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை முத்தான பாடல்களே அருமையாக தொகுத்து வழங்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சி நாயகன் கிருபாண்ணா. வணக்கம், நான் பண்டாரவளையில் இருந்து மீனகை இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று காத்தான்குடி எல்ஷாத் வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: எந்தன் கதையை யார்கிட்ட சொல்றது? மக்களாகி உங்கள்ட்ட தான் சொல்லணும். நேரம் சரியாக 10:32. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: காத்தாங்குடி சரீஃபா.
0: எப்படி சோமா இருக்கீங்களா சரீஃபா?
1: அரவாசி
0: முடிஞ்சது. சரி, இன்னும் அரவாசி இருக்குது. சரி, அதுவும் பாப்போம். இன்னும் இடக்கிட ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் நல்லம். பழமையா சமைக்கிறது தானே சமைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு யோசனை. நம்ம சமைக்கிறதையே நமக்கு சாப்பிட முடியாம இருக்கு. அது வேற. என்னத்தை சமைச்சு வச்சாலும் சாப்பிட்டு போறாங்களே, என்னத்தை சொல்றது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நாள் மனசுல நினைச்சது இல்லையா?
1: இல்ல சார், அப்படி இல்ல.
0: ஆமா ஆமா, நம்ம தரமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுதான். சரி சொல்லுங்க சரிஃபா, யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க? உங்களுக்கே ஒரு சிரிப்பெண்ண. உண்மையான விஷயம் எல்லாம் இப்படியா போட்டு உடைக்கிறது? நன்றி நிகழ்ச்சியில் இருந்தவங்க சரீஃபா.
1: நன்றி சார்.

தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான காதலாம். அப்ப உங்க ஊரு காதலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு நேரமே இல்லை, அது வேற காதல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்ப இருக்கு. இப்ப காதல் ஒன்றுதான் இல்லாத குறை அப்படின்னு சொல்லி இத்தனையோ வகையில ஒவ்வொருத்தருடைய நினைப்புகளும் போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல வந்து வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அக்கறை பெற்று பாப்டையில நிசார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் வினு இணைந்திருக்கின்றேன். சத்யா, மதன், தினு, ஜனு, ரவி ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று இந்த நேரம் ரொம்ப சந்தோஷமா சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீலன் கௌரி வந்துக்கிறாங்க. பிடிவி கோட்ல இருந்து செல்வம் கண்மணி இணைந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சி நடத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நக்கீரன் வந்திருக்கின்றார். கிருபா, எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பன்குடாவளியிலிருந்து சுதாகர் வந்திருக்கின்றார். மேகலா மற்றும் மகள் அக்ஸியா பார்விக் கவி ஆகியோர் இணைந்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தெமோதரையிலிருந்து ரூபா வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயகுமார் வந்துகின்றார். கிருபாண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஈராவூரில் இருந்து தாசன் பிரியா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பரமானந்தன் வசீகரன் அணிந்திருக்கிறார். ஹட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கிண்ணியா மஹரூப் நகர் நசூர் வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப சூப்பரான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். கடுவலையிலிருந்து ஜேஎம் ஃபுட் சென்டர்ல ரொம்ப சத்தமா செவ்வாய் ராகங்களை கேட்டுக்கொண்டிருக்க மற்றும் மகன் துசாதரன் ஆகியோர் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு மென்மேலும் சிறப்புற வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி ராஜ குறிப்பிடுகிறாங்க. நாகராஜன் கிறிஸ்டினா வந்துக்கிறாங்க. அதே போன்ற பிரியா அணிந்துக்கிறாங்க. சூப்பரான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்கள் நிகழ்ச்சிக்கு என் வாழ்த்துக்கள். நான் அவிசாவளையிலிருந்து ரகுவரன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நான் மருதமுனை ராஃபி இணைந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிறது. இவளை கொழும்பு 15 இருந்து ரமேஷ் காந்த் வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகி. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: சீரற்ற காலநிலை காரணமாக படகு செயலிழந்து கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 3 மீனவர்களை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். மீன்பிடி படகு ஆபத்தில் இருப்பதாக மீன்வளம் மற்றும் நீர்வள திணைக்களத்திலிருந்து கொழும்பில் உள்ள கடல் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அனலைத்தீவு கடற்பரப்பில் கரையொதுங்கியிருந்த கடற்றொழில் படகையும் அதன் 3 கடற்றொழிலாளர்களையும் கடற்படையினர் அடையாளம் கண்டு பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
3: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: பாலியல் குற்றங்கள், நிதி மோசடிகள் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 17 பேரின் அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்வதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக அமெரிக்க அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் குடியேறியதன் பின்னர் அந்நாட்டின் குடியுரிமையை பெற்றுக்கொண்ட நபர்களே இவ்வாறு குடியுரிமையை இழந்துள்ளனர். இவர்கள் தங்களது கடந்த கால குற்ற பின்னணியை மறைத்து மோசடியான முறையில் குடியுரிமையை பெற்றுக் கொண்டமை அல்லது குடியுரிமை பெற்றதன் பின்னர் கடுமையான குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகி. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: நேரம் 11:08 இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: அன்பும் பண்பும் நிறைந்த எங்கள் அன்பான எம்எல் கிருபாசருக்கு அன்பான வணக்கம். கந்தபுரம் விநாயகபுரத்திலிருந்து புலோகநாதன்.
0: புலோகநாதன் சொல்லுங்க, காதல் வந்து காலம் மாறினாலும் காதல் மாறாத அது உண்மையா?
1: அது அது உண்மையான காதல் என்றா சார் அது கடைசி வரைக்கும் மாறாது. அந்த இளையராஜர் பாடினார் இந்த ஊரு காதல் ஆழமாறு உங்க யாரும் டூப் போயிருந்தேன் பாடி ஒரு பாட்டு பாடினார்.
0: அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு. அப்ப எந்த இது உண்மை இது போய்?
1: சில பேர் சில பேர்த்த காதல் சும்மா பொண்ணு பிறகு சில பேர் காதல் டீப்பா காதல்
0: என்ன வேண்டும் வரைக்கும் காசு அப்படியா? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த காலங்கள்ல.
1: அந்த காலத்துல யாரும் பாதிக்கப்பட்ட ஆள் ஒரு ஆள் தான்
0: நம்ம இப்ப இருக்கிறாங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருப்போம்.
1: ஏன்னா
0: சொல்லுங்க, யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: கம்ப்யூட்டர் காலம் இப்ப எல்லாம் ஆளுமாறு ஆக்கலமா எல்லாம் சார். நன்றி சார், நாங்க சோமா இருக்க நீங்க நலமா இருக்க எல்லாம் எல்லாரும் ஆசீர்வதிப்பார். மத்திய சார் பாடல் அன்பும் அன்பும் அன்பும் எம்எல் கிருபாசருக்காகவும் எனது குடும்பத்தினருக்காகவும் இஸ்கந்தோட மாதையில இருக்கும் ரூபன் அஞ்சன் ரவி சுதா வரேன் ஆக்களுக்காகவும் மற்றவர்களுக்காக நல்ல பாடல் சுரமான பாடல்கள். நன்றி நன்றி நன்றி சார்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:19. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற ஒரு உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். பூநாகலையூர் வசந்தத்தின் தோழன் சிவகுமார் என்று பிறந்த நாளை காணும் அன்பு மகள் அஸ்மியாவை வாழ்த்தி நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அஸ்மியாவுக்கு வசந்தம் FM சார்பில் இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமையான பாடல் தெரிவுகள், அத்தனை பாடல்களும் சூப்பர் அப்படின்னு சொல்லி கொட்டக்கலையிலிருந்து சந்தானம் வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப உற்சாகமாக நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இன்னி நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ராஜகிரியவிலிருந்து மொரீன் இணைந்திருக்கின்றார், மோகன் இணைந்திருக்கின்றார், இன்னி நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி மணிமோகன் வந்திருக்கின்றார். அதே போன்று ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் பதிவினை பதிவு செய்திருக்கிறதே வேளை கோசலை வந்துக்கிறாங்க, மட்டக்களப்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். சந்திரகலா இணைந்துக்கிறாங்க, அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ராகம் சுகமானது கேட்டாலே என்றும் இதமானது அப்படின்னு சொல்லி கலை குறிப்பிடுகிறாங்க. பிரவீன் யோகா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்தே பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மூதூர் பட்டித்திடலில் இருந்து வடிவேல் வந்திருக்கின்றார், வசந்தத்தின் அபிமான நேயரில் ஒருவர். அதுவும் ரொம்ப இனிமையான பாடல்கள், ரொம்ப செல்வ செழிப்பாக அப்படியே ஜொலித்து கொண்டிருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு நடந்துருங்க வடிவேல். அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான், இனி நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இந்திரா வந்துக்கிறாங்க, துசாதரன் மற்றும் திவாகரன் தனுஷன் ஆகியோர் இணைத்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. குறிப்பாக புவற்பிட்டிய பிரகதீபாவுக்காக வேண்டி பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது இவளை. பூனாகலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஜேசுதாஸ் வந்திருக்கின்றார், அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் குறிப்பிடுகிறார். ரோஸ் வந்திருக்கின்றார், அதே போன்று சுப்பையா ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. கிறிஸ்தோபர் இணைந்திருக்கிறார், இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஜெயந்தி மாலா இணைந்திருக்கின்றேன், பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். தெல்தோட்ட ஜெகா நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. கருங்காலிச்சோலையிலிருந்து மில்டன் வந்திருக்கின்றார், அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: வசந்தம் எஃப்எம் நேரம் 11:28. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: அன்பான காலை வணக்கம். நான் திருக்கோயில் விநாயகர் சிவராஜா.
0: எப்படி இருக்கிறீங்க சிவராஜா?
1: நல்ல சுகமா இருக்கும்.
0: சரி, இப்ப
1: வந்து வந்து செவ்வாய் ராகங்கள் போய் கொண்டிருக்கு,
0: அதனால வந்து ரொம்ப உற்சாகம், ரொம்ப சந்தோஷம். நினைக்கிற பாடல்கள் எல்லாம்
1: இனிமையான பாடலை கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றேன்.
0: அப்படியா? சரி, அப்ப இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் உண்ட பாடி
1: காட்டுங்களேன்.

0: அருமையான ஒரு பாடல் அப்படியா? சரி சொல்லுங்க, யார் யாரோட இணைந்து பாடல் கேட்கலாம்?
1: பாடல் கேட்க சித்திரா இருக்காங்க, மற்றும் எனது பேத்திமார் தேஜஸ்வி ஆதவி, மற்றும் காத்திரி கிராமத்தில் கோயில் நாளில் இருக்கும் மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் அனைவருக்காகவும் இந்த நேரத்தில் வசந்தம் எப்பவும் செவ்வாறாக கேட்டுக்கொண்டிருக்கு மனத்தின் சொந்தங்கள் நண்பர்கள் அனைவருக்காக கேட்போம்.
0: நன்றி, நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி.

0: பாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:37. இந்த நேரம் யார் நிகழ்ச்சியில்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான் மருதமனையிலிருந்து பதிவின் பேசுறேன்.
0: எப்படி, ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க.
1: ஆமாம், ரொம்ப உற்சாகம் தான். ரெண்டு நாள் அழைப்பு கிடைக்கவில்லை. இதுதான் ரொம்ப கஷ்டத்து மத்தியில கிடைத்திருக்கிறது. ஆனால் சந்தோஷம்.
0: சரி, அதுவும் செவ்வாய் ராகங்கள் தரும் இடைக்கால பாடல். நாள் முழுவதும் உங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடிய பாடல்களை தருவதற்கு வசந்தம் தயாரா இருக்குது இல்லையா? சரி, இப்ப வந்து வேலையில் இருக்கிறீங்களா இல்லாடி ஓய்வா இருக்கிறீங்களா?
1: ஒரு வேலை முடித்து கொஞ்சம் ஓய்வா இருக்கின்ற, மீண்டும் வேலை ஆரம்பிக்கவும் இருக்கிறேன்.
0: அதனால சூடா ஒரு பிளேன் ஒண்ணு குடிச்சாச்சு. இப்ப டைம் அடுத்தது ஒரு அந்த மாதிரி பாடல் ஒன்று கேட்போம் அப்படின்னு சொல்லி எப்படியாவது இன்னைக்கு எடுக்கிறதான்னு சொல்லி
1: வந்தாச்சு.
0: சரி, சொல்லுங்க, நீங்க நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்த பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எனது மறைதி மக்கள் மற்றும் மருத்துவமனை கஸ்தின் அப்துல் நாசர் ஜெஸ்மின் மற்றும் அக்கறை பாட்டு நிஷா இல்லா சீமா மற்றும் இந்த

0: ஐடிஎன் ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துக்கள் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக டேக் கேர் தொடர்பான பயணத்தின் போதான பாதுகாப்பு வேலை திட்டம் செயல்படுகிறது என்பதை இந்த நேரம் நாங்களும் ஞாபகப்படுத்துகின்றோம்.
1: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
4: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகிறது. வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நினைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். அழுத்மாவத்தை வால்ஸ் லைன்ல இருந்து மணி எடுத்துக்கிறாங்க. அம்மா லக்ஷ்மி மற்றும் லக்ஷ்மணன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு லோகநாதன் வந்திருக்கின்றார் அஞ்சனா அபார்ட்மெண்ட்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளவு சூப்பரான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி சிவா இருந்திருக்கின்றார். சர்மா பவானி மற்றும் அபீரா ருஹி ஆகியோரை இணைத்து நடத்துற பாடல் வேண்டும் அப்புத்தலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஹரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை செல்வம் இணைந்திருக்கிறார். கிருபான் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சூப்பரான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்மன் பேனட்ஸா இணைந்துக்கிறாங்க. அதே போன்று யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். கண்ணா வந்திருக்கிறார் கடுவலையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் சங்கானையிலிருந்து கனகரத்னம் இணைந்திருக்கின்றார். ரொம்ப சூப்பரான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மோகன் வந்திருக்கிறார். நானோயாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை மூதூர் பிரிதோஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறார். டிவான் வந்திருக்கிறார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் வசந்த் இருந்திருக்கின்றேன். இனி நிகழ்ச்சியில் எடுத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் ராஜன் வந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் அணித்து நிலதொரு பாடல் தாருங்கள் கிருபான் அப்படின்னு சொல்லி சசிகலா சுரேஷ்குமார் இருந்திருக்கிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாதவன் எழுந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நிகழ்ச்சியை கேட்கின்ற பொழுது அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து வந்துக்கிறாங்க. பாஸ்கரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றார். ஆறுமுகம் ரமேஷ் எழுந்திருக்கின்றார். அதே போன்று நாகராஜன் நிகழ்ச்சியோடு எழுந்திருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் மருதமுனையில் இருந்து முனாஸ் எழுந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். ஒஸ்மான் விஜயகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை குறிஞ்சங்கேணி அசுருதீன் ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். மணிவண்ணன் வந்திருக்கிறார். மாளிகாவத்த சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். அண்ணா நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன், என்னுடைய சொந்த இடம் நைனாதீவு அப்படின்னு சொல்லி சமீதரன் எழுந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சி நினைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சுலோக்ஷனா வந்துக்கிறாங்க. தேவி யோகேஸ்வரன் நினைத்த பாடல்கள் எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீங்க, கிருபா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறாங்க. மாவனல்லையிலிருந்து நிசா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஷர்மா எழுந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சி நினைத்து நினைத்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குமுதா கிருஷ்ணசாமி நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். அதே போன்று என்னை நிகழ்ச்சியோடு இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மேக்மிலன் புத்தகசாலையில் இருந்து மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

வழங்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ஸ்ரீ சுரூபி அவரோடு இணைந்து அபுல் ஹாசம். மறுமொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடம் விடுந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பேன் எம் எல் கிருபா. வணக்கம் நேர்களே.

0: நேர்களுக்கும் சந்தோஷமான மதிய நேர வணக்கம். ரொம்ப ரொம்ப சூப்பரான அட்டகாசமான பாடல்கள்லாம் தரத்துக்கு நாங்களும் கத்துட்டு இருக்கோம். வணக்கம் அபிலாசன்.
1: வணக்கம் வணக்கம் சிறி ரூபி, எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் அபிலாசன். ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறது
1: ரொம்ப நீண்ட இடைவெளி. எங்க போயிட்டீங்க?
0: நான் அப்படியே இந்த பக்கமா.
1: வணக்கம், நீங்களும் ஆஷிகா பேசலாம், ஜாலியா பேசணும். இந்த பக்கம் வாங்க. என்னதான் நீங்க விஜய்ட ஃபேனா இருந்தாலும் தலையில ஃபேன் இருந்தா தலைன்னு தான் கத்துவணும்.
0: தாங்கன்னு
1: சொல்லி போட்டீங்க.

0: கேட்டுக்கொண்டிருக்கிற வசந்தத்தின் மதிய நேர குதுகலம், மதிய நேர குதுகலம் சாதாரண குதுகலம், அந்த மாதிரி குதுகலம்
1: என்ன
0: எங்க விளப்பம் அப்புறம் சொல்லுங்க. என்ன மாதிரி கடையில பாட்டு அந்த மாதிரி
1: அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். இப்ப இங்க கூட பேசுறதுக்கு ஹலோ வணக்கம்.
2: இதே நிறைந்த மதிய நேர வணக்கம் இருவருக்கும். பாலமனை சரபியின் முஸ்தகியும்
0: முஸ்தகிங் எப்படி இருக்கீங்க ஈரகோலே?
2: அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக நலமாக இருக்கின்றேன். நீங்க இருவரும்?
0: நாங்க சூப்பர் ஆகிய முஸ்தகி. எங்க இருந்து எங்க போயிட்டு இருந்தீங்க? இவ்வளவு துபாய்க்கு போய் பக்கம் போயிட்டு இருந்தீங்க.
2: தற்போது புளிமூட்டையில இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன்.
0: புளிமூட்டையா?
2: ஆமா.
0: ஏன் அந்த அந்த பீரங்கு வெள்ளக்காரன் சொல்லிப்பா புள்ள மோசம் அப்படிதான் சொல்லிப்பா
2: என்ன?
0: அப்புறம் என்ன சரிங்க?
1: சரி ஓகே, அடுத்து கூட ஒரு
2: சூப்பரான
1: பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
2: எனது பாலமனை அனைத்து நண்பர்களுக்கும், எனது இதயத்தோழன் கல்முனை மற்றும் வசந்தம் அனைத்து அறிவிப்பாளர்கள் குடும்பத்திற்கும், எனது பாலமனை அனைத்து நண்பர்களுக்கும், எனது மனைவி உள்ளேருக்கும், உங்க சம்பாந்துரை அரபாத் ஆகியோருக்கும், உங்கள் இருவரோடு உனக்கு அவங்க எனக்கு ஒரு பாடல் தெரியல.
0: என்ன பாட்டு ஒண்ணு உங்களுக்கு? தோப்புல இருக்கிற நிகழ்ச்சி இல்ல, அது ராகம் சுகப்படத்துல தோப்புல ஈடு. சரி நன்றி.
2: அப்படி இல்லாடி பேரம்பாண்டியன் திரைப்படத்தில் பாபா இந்த நிலை ஒன்னிலை என்ற பாட்டை
0: தாங்க.
1: நன்றி
2: உண்டு. நன்றி
0: நன்றி. மதியநீர குதுகலம் சேர்ந்து தோப்புள்ளி ஈந்தாலும் எல்லாம் தூங்கிடுவான்.
1: அப்படியா தூங்க வைக்கதான் நீங்க ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
7: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
8: இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷலிட்டி ஒண்ணு இருக்கு.
7: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
9: மச்சி போட்டு தாக்கு.
7: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
10: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: வசந்தகுமார்
1: எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி?
2: ரொம்ப நலமா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்க ஆசிக்காய்க்கும். அப்புறம் என்ன நடக்குது? வீட்லயா, வீட்லயா, ஸ்கூல்லயா, ரோட்லயா, வேலையா?
2: வேலையோட தான், வீட்டுல தான் நிற்கிறேன். வீட்டுல வேலை கொஞ்சம் இருந்தது, செய்து கொண்டிருக்கேன்.
1: வீட்டுல வேலையோட, வீட்டோட வேலை என்ன?
2: ஆமா,
1: சமையல் நீங்களா? இல்ல, என்ன
2: சமையல்? இல்ல,
1: அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. சுட்டு போட்டால் வரா? என்ன
2: நல்லா சாப்பிடுவோம்.
1: யாரா வச்சு நாங்க சாப்பிடுறது என்ன ஸ்ரீதேவி?
2: ஆமா,
1: சரி சொல்லுங்க வசந்தகுமார். அப்படி தாரெல்லாம் மீக்க அவங்களோட சேர்ந்து பாட்டுகள் கேட்க
2: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
1: என்ன பாட்டு?
2: தங்கைக்கு ஒரு கீதம் படத்துல தினம் தினம் முன்முகம் நினைவின் மலரும் டிஸ்கோ பாட்டு ஒன்று.
1: டிஸ்கோ பாட்டு ஒன்று, தாரு உடம்ப தினமும் உட முகத்துல மலர்ற முகம்.
2: அப்படி யாரும் இல்ல.
1: சரிங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி
3: நன்றி.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை

0: வணக்கம்.
1: அவர் பேசிட மாயில போன காதல வச்சு வேற எங்க பேசுறார் புள்ளி.
2: என்ன
1: கவலை? ஊர்ல என்ன மலையா வெயிலா புயலா காட்டம்
2: மாவட்டம்
1: எப்படி? வீட்லயா இல்லாடி சவாரி போய் கொண்டீங்க?
2: சவாரி ஓடல, நேத்து முடிஞ்சுதான் ஓடும்.
1: தம்பி செல்லுங்க, தாராளமா மீக்க ஈரக்கூடிய பாட்டுகள் கேட்க.
2: பாடல் கேட்பதற்கு உங்கள் இருவருக்காகவும் எனக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் எனக்கு ஒரு பாடல் வேணும். அண்ணன்,
1: என்ன பாட்டு?
2: வாழும் வரை போராடுன்னு ஒரு பாடல் உண்டுச்சுண்ணா. அந்த பாடல ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை தான்
1: கேட்டிருக்கிறான்.
2: கட்டாயமா சரிங்களா?
1: கட்டாயம் நிகழ்ச்சி கேளுங்க. அந்த பாடல் நிகழ்ச்சிக்கு முதல்ல வர பார்க்கும். தாராளமா
2: உங்கள் இருவருக்காகவும் எனக்காகவும் வசந்தும் அனைவருக்காகவும் அந்த பாடலை கட்டாயமா தாங்கண்ணா.
1: கட்டாயமா. ரொம்ப நன்றி.
2: நன்றி அண்ணா. நன்றி.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி தானே சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: தலவாத்துக்குட சாந்திக்கு அருகில் உள்ள உணவகம் ஒன்றில் இன்று முற்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மூவரும் உயிரிழந்தனர். இந்த தீ விபத்தில் மூவர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே உயிரிழந்துள்ளனர். குறித்த உணவகத்தில் தீ பரவியிருந்ததுடன் தீயை கட்டுப்படுத்துவதற்காக கோட்டை மாநகர சபைக்கு சொந்தமான 3 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டிருந்தன. எரிவாயு கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இஸ்ரேல் ஈரானுடன் மீண்டும் போரை தொடங்கினால் அந்த நாடு தனித்து போராட வேண்டியிருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை எச்சரித்துள்ளார். இதனிடையே அடுத்த 2 வாரங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான முழுமையான வெற்றியை அமெரிக்கா அறிவிக்கும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ட்ரம்ப், தாங்கள் இப்போது பேச்சுவார்த்தையில் இருக்கின்றோம், அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்ய தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: அவரை தெரியும் தம்பிக்கு
1: கூட்டாளி
0: மாறேன்
1: எங்களோட பேசுறீங்க
2: பாடல் கேட்க இருக்காங்க. ஸ்ரீனா, சுதே, கீர்த்திகா, விதுசா, லக்ஷி, சர்வீஸ், தர்சனி, பிரியா, டூட்டியோட குடும்பத்துக்காக, அசாண்ட குடும்பத்துக்காக, மனுவோட குடும்பத்துக்காக, அகிலோட குடும்பத்துக்காக, அவிசால சீட்டி பஸ் ஓட்டுல சேகர் நெட்டையில சொல்ல அவங்களுக்காகவும், யாழ்ப்பாணம் திருநெல்வேலிக்கான சூபனுக்காகவும் கேட்போம்க்கா.
0: நன்றி.
2: டூட்டி பேசுறீங்களா?
0: என்ன பாக்குறீங்கன்னு கேட்டேன்.

இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர். பாதுகாப்பாக செல்வோம்.

0: அதே நேர குதகலம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். நேரம் மதியம் 1:22.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: என்ன வேணும்?
3: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
2: என்ன பிராண்ட்?
3: நல்ல பிராண்ட் ஒன்று.
2: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
3: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
7: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டி க்ரோசிங்.
8: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
9: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
8: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். போட்டு தாக்கு, தாக்கு,
10: மச்சு போட்டு தாக்கு.
8: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
11: போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் இப்ப மதிய நேர குதூகலம் ஆச்சிக்கா பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தை எங்களோட பேச தார் வந்தியா.
1: ஹலோ வணக்கம்.
2: அன்பான மதியினர் வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் வணக்கம் மும்தாஷ் பேகம்
0: கொழும்பு 14
2: பெரிய
0: விஷயம், நீங்க சமைச்சு யாராவது சாப்பிட்டு என்ன செல்லிகா? நல்லா பசந்தா சமைக்கிறான். அப்படி செல்லி செல்லி கையில என்ன நீங்க சமைக்கவா நம்ம சொல்றதுக்கு? அவர் தானே. சரி தாரதா மீ கையில பாட்டு கேக்கும்.
2: எனக்கு ஒரு பாடம் தர முடியுமா?
0: என்ன பாட்டு ஓடுமா உங்களுக்கு?
2: குங்குமச்சுமே படத்துல பூஸ் வண்டில அதுல என்ன பேரு வருவதோ அந்த பாட தாங்களே.
0: மும்தாஜோட ஷாஜகான் அப்படி வாரனால என்ன
2: இல்ல, அங்கே ஒரு தாஜ்மஹால் இங்கே ஒரு மும்தாஜ்,
0: அங்கே ஒரு கிராம்பாஸ் இங்கே ஒரு வசந்தம், அங்கே ஒரு மும்தாஜ். சரி தாரல வீக்கா இருக்குள்ளி
2: பாடல் எனக்காகவும் அன்பு கண்ணாருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்கள் இருவருக்காவும் போனேன் நந்தகுமார் சேர்க்காம் சித்தியாஸ்மா இத்ரிஸ்மா ஜமீலா அருமை படத்த பத்ம ரவி ரகுமா மருசு குவேதி சின்னைய மகாதே ஆட்டோஸ் உமா சந்த வசந்தகுமார் ஃபாரூக் அப்துல் மஜி குடும்பத்தில வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: ரொம்ப நன்றி.
2: நன்றி வணக்கம்.
0: பாத்தீங்களா கூச்சு வண்டி மாதிரி ஸ்பீடா போகுதுன்னு குழம்பு 14 தொடங்கினா 44 தான் போய் நிக்கும் அந்த வண்டி.
1: சரி ஓகே, அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்கலாமா?
0: கேக்கத்தானே ஒண்ணும்.
3: தோட்டத்துல பாத்தி கட்டி

ரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: நாட்டின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: மதியம் குதுகல நிகழ்ச்சியில் அந்தமாய் குதுகலமாய் இவங்க நடிகர் விஜயும் பாட்டு கேட்டு கொண்டிருக்காராம். இங்க கேட்டாராம எங்க ஒரு கேட்டு கடையில் சொல்லிக்கா. நீதிபதி கேட்டிக்கார் ஒருத்தர் கேட்ட உன்ன கடைசி ஆசை என்னன்னு சொல்லி அவன் சொல்லிக்கா, எனக்கு விஜய பாக்கணும்னு சொல்லிக்கார். தளபதி விஜய் அவரை பாக்கையில சிஎம் ஆகிட்டார், வேணும்னு பொண்டாட்டிய பாக்குறீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன தூக்கலே போடுங்கன்னு சொல்லிக்கிறார். சரி, இந்த நேரத்துல எங்களோட பேச தாராவது வந்தீங்க சீதேவி.
2: ஆமா, கண்டிப்பா வந்திருக்காங்க. ஒரு அன்பான உறவு. ஹலோ, வணக்கம்.
1: நாங்க நல்லா இருக்கோம் சீதேவி, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க ஈரோக்குள்ள எங்க இருந்து பேசுறது? சிவபாலன் தானே? எங்க நிக்கிறீங்க? எங்க உணுப்பட்டி? சரி சரி, அந்த இடத்துல நில்லுங்க, உட்காராதீங்க, கேஸ் ஆயிரும். என்ன
3: என்ன
1: பாத்தீங்கன்னா, நீங்க கேக்கவே இல்ல சிவபாலன், நீங்க அப்படி சொல்லப்பட்டேன். டெய்லி வாரே,
3: டெய்லி வாரா?
1: சரி, நன்றி. அப்புறம் சொல்லுங்கம்மா, தார் எல்லாம் மீக்க அவங்களோட சேர்ந்து பாட்டுகள் கேக்க
3: மகிந்தர நேரம் எல்லோரும்.
1: என்ன பாட்டு ஒண்ணு உங்களுக்கு?
3: மயங்கினேன் சொல்ல தயங்கினேன்.
1: நேரம் சொல்லுங்க, மயங்க தயங்கலாம் போவான. நேரம் சொல்லுங்க சிவபால, மனசுல இருக்கிற இன்னத்துக்கு தயக்கம் உனக்கு எனக்கு தான் பொருத்தம். இதுல அவனுக்கு என்ன வருத்தம் கேளுங்க. சரி, ரொம்ப நன்றி. சரி, இந்த நேரத்தில் ரத்மலால் கோழி கட்ட பாவாஷ் அதுல என்ன கூட்டாளி பொடிமா நிறைய ஐக்காங்க. அதுல பவாசிரிகா, மஃபாசிரிகா, அமீன், ஃபைசர், சஃப்ராஸ், சஜித், காதர், ராஜு, முஜீப், ஜவாயிர், ரஜினிகாந்த் கூட அங்கே இருக்காங்களா. அங்க கோழி கடைக்கு போனீங்கடா, பாபாஸ் கோழி கடைக்கு போனீங்க, கோழியோட சேர்ந்து ஆடுமீங்க, சத்தமா கேட்டு கொண்டிருக்காங்க பாபாஸ் பொட்டி மார்வோல்.
2: அப்படியா? எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? என்ன
1: இல்ல, என்ன கூட்டாளி ஸ்கூல் பொட்டி மார்வோல். அவன் கோழி கடையில, நான் ரேடியோல.
2: சரி, ஓகே. எல்லாரையும் சேர்த்துட்டு ஒரு சுப்ரான பாடல் இருக்கு, கேட்கலாமா?
1: கேட்கத்தானே வேணும்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 4 வழக்குகளிலும் குற்றவாளியாக இனம் காணப்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவுக்கு ஒவ்வொரு வழக்குக்கும் தலா 4 ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. குறித்த வழக்குக்காக சரண குணவர்தனவுக்கு 18 லட்சம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹாயில் குறித்த தீர்ப்பை விதித்துள்ளார். கடந்த 2006 அபிவிருத்தி லோத்தர் சபையின் தலைவராக பதவி வகித்த காலப்பகுதியில் நிறுவனத்துக்கு வாடகை அடிப்படையில் 3 வாகனங்களை பெற்றுக்கொண்டு அவற்றின் உரிமையாளர்களுக்கு சாதகமாக செயற்பட்டு அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு குறித்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் சரண குணவர்தனவுக்கு எதிராக குறித்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: சிறுமிகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்காக தமிழகத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றவுடன் சிறுமிகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் என அறிவித்திருந்தார். குறித்த சிறப்பு அதிரடிப்படையை கடந்த 29 தேதி தமிழக முதலமைச்சர் விஜய் ஆரம்பித்து வைக்க வந்த நிலையில் சில நிர்வாக காரணங்களுக்காக இறுதி நேரத்தில் திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் விஜய் இன்றைய தினம் மாலை 5 மணிக்கு உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்க உள்ளதுடன் விழா சென்னை ராஜதரத்னம் விளையாட்டரங்கில் நடைபெற உள்ளது. சென்னையில் குறித்த திட்டம் ஆரம்பித்து வைத்தவுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் தமது கடமைகளை முன்னெடுக்க உள்ளனர். நமது அடுத்த மனத்தியல செய்தி அறிக்கையினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: நீங்க கேட்டுக் கொண்டிருக்கீங்க மதிய நேரம் குதுகல நாங்க கேட்டுக் கொண்டிருக்கேன் நேர்கள் செல்றேன்.
1: தங்கச்சியாய்
2: சரி சரி எப்படியாவது சமாளிப்பீங்கன்னு தெரியும்.
0: ஹலோ
2: வணக்கம்.
0: வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். அக்கா வரலட்சுமியா?
3: ஐயோ இல்ல, நான் தம்புள்ளர் ராகுமா பேசுறேன்.
0: தம்புள்ளர் ராகுமா, எப்படி இருக்கீங்க ராகுமா?
3: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: தெரியாதா? அப்படித்தான் வரம் வராம பூம் பூம் வராம பூம் அப்படி நிறைய பிரச்சனை இல்லை.
3: சரி சரி,
0: தம்புள்ள எப்படி மழையா வெயில?
3: நாலஞ்சு நாளைக்கும் சேர்த்து இன்னைக்கு பேசலாம்
0: அப்புறம் சொல்லுங்க. ஒரு பாட்டு ஒண்ணு படிங்க. படிக்க மாட்டாங்க ரோமா. அந்த காலத்துல ரோமாட பொடியின பார்த்து பாடின பாட்டு உள்ள திமிக்குமா?
3: அந்த பாலத்துல நீ பார்த்தா பாலும் பழமும் தான் படிக்கணும்.
0: இப்பதான் பானும் பருப்பு ஆக்கிட்டான். இப்ப
3: என்ன
0: சரி சீதேவி தாராளம் இருக்காங்க இருக்குள்ளே
3: குடும்பம்
0: ரொம்ப நன்றி ராவுமா. இதே மாதிரி கிராம் பாஸ்ல எங்கட நவகாம்புரையில அபிலாஷ் கேட்டுன்னு சொல்லி கடை உண்டி அங்க எங்கட பொட்டிமாரெல்லாம் சத்தமா பாட்டுகள் கேக்குது. அங்கேயும் கேட்டு கொண்டு இருக்காங்களா? உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னாலும் போகலாம். அந்த மாதிரி பெட்ஷீட்டுக்கு போத்தான் பாத்துருவாங்க அது.
2: அப்படியா? சரி ஓகே ஓகே அபிலாசன்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் எண்டிக்ரோசிவ்.
5: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
6: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
5: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
7: மச்சு போட்டு தாக்கு.
5: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
8: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: வணக்கம்
1: சலாம், ஈரகுலை தார் பேசுறீங்க. இந்த ஈரகுலை
0: பாலகிருஷ்ணகுமாரிங்களே
1: அப்புறம் எப்படி போகுது? பாட்டு வழி எல்லாம் பிடிச்சிக்கா உங்களுக்கு? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? அந்த காலத்து பாட்டு வழி
0: செவ்வாய்க்கிழமை எல்லா பாட்டும் பிடிக்கும்.
1: இல்ல, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? சாதாரணமா காதல் வந்து கண்ணில இருந்து காதல் என்ன அப்படி நீங்க பஸ் கோச்சில
0: உட்காந்துருக்கீங்களா?
1: வடவிக்க வந்தோட அப்படியே பாத்து அந்த மாதிரி இல்லையா? அப்புறம் ஸ்ரீதேவி, அப்புறம் செல்லுங்கம்மா, தாரெல்லாம் மீக்க அவங்களோட சேர்ந்து பாட்டு கேக்கு.
0: மகள் சுகதிக்காகவும், மருமக சுரேஷ்குமாருக்காகவும், பேரப்பிள்ளைங்க அத்தனை பேருக்காகவும், மருமக தினேஷ் கார்த்திகேயன், மகன் சுதர்சனுக்காகவும், மகன் அனுசனுக்காகவும், மகள் மருமக சுஜிமாவுக்காகவும், வசதப்பம் அறிப்பாளர்களுக்காகவும், அருள்மொழி அம்மாவுக்காகவும், இந்திய ரவிதாட்டிக்காகவும், வசதப்பம் அறிப்பாளர் அனைவருக்காகவும்
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிமா.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: இது மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ஹைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ஹைடெக் சீல் கோட். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாவை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: மதிய நேர குதூகலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களோட பேச தார் வந்து பார்க்கணும்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹெரல் சந்திரா.
1: எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை ஹெரல் சந்திரா. ஒரு பாட்டு பாடி காட்டுங்க, அப்பதான் தெரியும் அவர் பிரல் சந்திராவா பிரல் சந்திராவான்னு சொல்லி.
3: அப்படியா?
1: ஓ,
2: ஆமா ஆமா.
3: பாடும் போது நான் தென்றல் காற்று பருவம் அங்கேயோ தென்னங்கீட்டு நான் வரும் போது ஆயிரம்

0: காதல் பாட்டு மனசில் இருக்கியா? தத்துவ பாட்டு பாடுறது என்ன பிறல்?
1: காலங்கள்
0: மாறினாலும் காதல் மாறாடி மோதல் வேலையா வீட்லயா?
1: சாப்பாடு 3 மணிக்கு
0: என்னை
1: சாப்பாடு 3 மணிக்கு அடிக்கிறேன்.
0: ஓ, 3:40 ஆயிரும். அவன் மீசை கீசையை தொடச்சி பேலன்ஸ பார்த்து சட்டையை சொல்லி கொண்டு கொடுப்பான். புட்டுக்கடை புவாரிய கொஞ்சம் பாக்கலான்னு பார்த்தா கஷ்டமாயி. நீங்க வாங்க வாங்கன்னு எனக்கு வேறமா வெளுக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன்.
1: அவர் இப்ப கிருஷ்ணா கூட புட்டுக்கடைக்கு தான் அடிக்கடி வந்து அவரை குழக்க முடிச்சுட்டாரு.
0: அப்படியா?
1: பெரிய நீலாவன கிருஷ்ணா
0: சொல்லி வேடா, ரெண்டு பேரும் சேர்ந்து அபிலாஷன் வெகு விரைவில் வந்து புட்டுக்கடையில ஜாயிண்ட் ஆகிடுவார். அவர் வரப்பொழுது லைனாலையும் கொஞ்சம் வர சொல்லுங்க, ஒரு பாட்டு படிக்க. சரி, தாராள மீகாஜி தேவி
1: பாடல் கேட்பதற்கு. இந்த ஒரு பிரதான வீதியிலே இருக்கின்ற மோட்டார் சைக்கிள் திருத்தினர் சஹாப்தீன் மற்றும் கல்முனை மட்டக்களப்பு வீதியில் இருக்கின்ற ஜிவி சலூனில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார் குணம் மற்றும் பெரிய நீலாவணி கிருஷ்ணா, தேவமணி டீச்சர், எங்கள் ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லயனல் ஐயா, புட்டுக்கடை புகாரி, யாழ்ப்பாணம் பரிசு துறையில் இருக்கின்ற சியாமலா, அனைவரையும் இணைத்துக் கொண்டு தாருங்கள்.
0: பூமி ஸ்ருதி.
1: நன்றி.
0: இப்படி பாத்து பாட்டு ரெண்டு பேரும் இரல் பிறல் நீங்க பொய்க்கு செக் பண்ணி பாக்குறேன்னா.

0: அடிக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்
1: 102.6 102.8.
2: லெஜண்ட் சார் நீங்க.

0: அழுத்து கொண்டிருக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறோம். தொடர்ந்தும் கலையகத்தில் விடைபெற்று செல்லும் நாரஞ்சு உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி.
1: நான் உங்கள ஆழ்விலிங்கி ஹபுல் ஹாசன்.
0: வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ சுரபி, நன்றி ஹபல் ஹாசன். சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம். தொடர்ந்து வந்திருக்கலாம் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. நேரம் இப்போது 3 மணி.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: சுரேஷ் சலே தொடர்பான விசாரணைகள் குறித்த தகவல்களை வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. சுரேஷ் சலேயின் உறவினர்கள் மனித உரிமை ஆணைக்குழுவில் அளித்த முறைப்பாட்டுக்கமைய இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் தகவல் கோர மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்னதாகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு அழைப்பு விடுத்திருந்த போதிலும் அவர்கள் மற்றொரு திகதியை கூறியிருந்தனர். இந்நிலையில் சுரேஷ் சலே தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மீளவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
3: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
4: கென்யாவின் மத்திய பகுதியில் உள்ள நான்யோகி நகரில் அமெரிக்கர்களுக்காக அமைக்கப்பட உள்ள எபோலா தனிமைப்படுத்தல் மையத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்களை கலைப்பதற்கு கென்ய போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியுள்ளனர். அமெரிக்க அரசு எபோலா வைரசுக்குள்ளான அமெரிக்கர்களை பராமரிப்பதற்காக 50 படுக்கைகளை கொண்ட மையத்தை விமானப்படை தளத்தில் அவசரமாக அமைப்பதற்கு முயற்சித்து வருகிறது. எனினும் இதற்கான மேலதிக கட்டுமான பணிகளை நிறுத்துமாறு கென்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த திட்டம் பல கென்யர்களின் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியிலும் உகாண்டாவிலும் பரவி வரும் எபோலா தொற்றுக்கு வெளிப்பட்டவர்களை பராமரிப்பதன் மூலம் உருவாகும் சுகாதார ஆபத்தை அமெரிக்கா கென்யாவுக்கு மாற்ற முயற்சிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள். செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசதியின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினமும் பதையன்சனா உங்க எல்லோருக்குமே தெரியும், இனிமையான இடைக்கால பாடல்களில் தொடர்ந்து உங்களையும் சந்தோஷப்படுத்த தயாரா இருக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக. அதே போல முக்கியமான பல விடயங்களும் வலிமை போலவே இன்றைய தினமும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்காக தயாரா இருக்கு சொந்தங்களே. எனவே சந்தோஷமாக தொடர்ந்து மாலை 5 மணி வரைக்கும் இணைந்திருங்க வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: செவ்வாய் நாங்கள் கொண்டு வரும் வசதியின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, தொழில் வாய்ப்புக்காக பாத்தீங்கன்னு சொன்னா, வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கை பெண் தொழிலாளர்களின் குடும்பங்களின் நீண்டகால நலன்புரி மற்றும் நிலையான வளர்ச்சியை இலக்காக கொண்டு 5 வருட விஷேட அபிவிருத்தி வேலை திட்டம் ஒன்றை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை வந்து இப்போ அங்கீகாரம் வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயம் வெளியாக இருக்கு. புலம்பெயர் தொழிலாளர் குடும்பம் மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை என்னும் பெயரில் இந்த திட்டம் வந்து முன்னெடுக்கப்படுது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரினால் வந்து சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு இவ்வாறு அமைச்சரவை வந்து அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வேலைவாய்ப்புக்காக பத்தியும் சொன்னா, வெளிநாடு செல்லும் பெண்களின் குடும்பங்கள்ல இருக்கிற 2 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய பிள்ளைகளின் பாதுகாப்பு, அதே இடத்தில் கல்வி குறித்து அவதானம் செலுத்தப்பட்ட போதிலும் அந்த குடும்பங்களின் நிலையான அபிவிருத்தி குறித்து இதுவரை போதிய கவனம் செலுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சுட்டிக்காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயம் வெளியாகி இருக்கு.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 kilowatt மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 kilowatt மோட்டார், 35 liter ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபைலிட்டியிடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.
2: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

சபதம் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்

இது நம்ம பூமியை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடலை வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில், அதுவும் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 3:22. தினகரன் அடுத்த ஒரு முக்கியமான விடயம், நாட்டில் 74 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது பார்த்தீங்கன்னா 8000 அதிகமான டெங்கு நுளம்பு பெருகும் இடங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வந்து தெரிவித்திருக்கு. டெங்கு பரவலை வந்து கட்டுப்படுத்துற நோக்கில் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுவரும் இந்த விசேட கள பரிசோதனை நடவடிக்கைகளின் போதே இந்த அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளியாகியிருக்கு. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவினரால் வெளியிடப்பட்டுள்ள சமீபத்திய தரவுகளின் படிப்பதைன்னு சொன்னா, இந்த சோதனை நடவடிக்கையின் போது மொத்தமாக 31,196 வளாகங்கள் மற்றும் இடங்கள் விரிவான பகுதி பரிசோதனைக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்கு. இவ்வாறு பரிசோதிக்கப்பட்ட இடங்கள்ல வந்து 8121 இடங்கள் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய அளவிலான அபாயத்தை வந்து கொண்ட இடங்களாக வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறதா அந்த பிரிவு வந்து சொல்லியிருக்கு. தற்போதைய மழையுடனான காலநிலை காரணமாக வந்து டெங்கு பரவல் வந்து அதிகரிக்கும் அபாயம் காணப்படுறதால பொதுமக்கள் வந்து தங்களுடைய வீடுகள், பாடசாலைகள், சுற்றுப்புற சூழல்களை வந்து மிக மிக சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதார அதிகாரிகள் வந்து அறிவுறுத்துகின்றனர்.

சித்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

செவ்வாய் நாங்கள் கொண்டு வரும் வசனத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 3:43 ஆகின்றது. கண்டிப்பாக அடுத்த ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, சுயாதீன ஊடக வலைமைப்பின் மற்றும் ஒரு சிறந்த வேலைத்திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலைத்திட்டம். அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டும், அதாவது வீதி விபத்துகளை எவ்வாறு வந்து கட்டுப்படுத்துவது அப்படின்னு சொல்லி முக்கியமான பல விடயங்களை வந்து பாடசாலை மாணவர்களுக்கு இந்த டேக் கேர் வேலைத்திட்டத்தின் மூலமாக வந்து தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். வீதிகள் நாங்கள் பயணிக்கிற நேரங்களில் மிக மிக அவதானத்தோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த டேக் கேர் வேலைத்திட்டத்தின் மூலமாக பாடசாலை மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு, அடுத்தும் ஒரு முக்கியமான விடயம், காங்கிரசின் துறை முதல் மன்னார் ஊடாக கற்பிட்டு வரையிலான கடற்பரப்புகள காற்றின் வேகமானது பாத்தீங்கன்னா மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து எதிர்ப்பு கூறியிருக்கு. ஆகவே மறு அறிவித்தல் வரும் வரை கடற்பரப்புகளில் பயணிப்பதை தவிர்க்குமாறு கடற்றொழிலாளர்களுக்கும் அதே நேரத்தில் கடற்படை சமூகத்தினருக்கும் வந்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் அங்கு அடுத்து கேட்க போறது இந்த மனத்தீலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் ஸ்டார் நடிகை நதியா.

இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். புதுமைகளோடு

0: வெற்றிகளுக்கு அனுசரணை வழங்குவது. 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து விற்பனை செய்வதற்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா கலந்த 3755 மதன மோதக மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆயுர்வேத திணைக்களத்தின் எவ்வித அனுமதியோ அல்லது உரிமமோ இன்றி நுவரலியா பழைய கடைவீதியிலுள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து இவற்றை விற்பனை செய்ய முயன்ற போதே நுவரலியா போலீஸ் ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தை பாதிக்கக்கூடிய பரஸ்பர தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. எனினும் அந்த பகுதியில் பதற்றம் இன்னும் நீடிக்கிறது. குறிப்பாக லெபனானை இலக்காக கொண்ட தாக்குதல்கள் உட்பட இஸ்ரேல் தனது தாக்குதல்கள் தொடருமானால் மோதல் மீண்டும் வெடிக்கக்கூடும் என தெஹ்ரான் எச்சரித்துள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அதிகரித்து வரும் பொதுவான கருத்து வேறுபாடுகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மீது மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ச்சியான தாக்குதல்கள் போர் நிறுத்தத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். எமது அடுத்த மணித்தியாளச் செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை.

வெளியே திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். வசனத்தில் செவ்வாய் நாங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 4:08. உலகில் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறந்த உணவு நகரங்களுக்கான 2026 புதிய தரவரிசை பட்டியலை சர்வதேச பயண சஞ்சிகையான டைம் அவுட் வந்து வெளியிட்டிருக்கு. இந்த பட்டியல பாத்தீங்கன்னா பெரு நாட்டின் கடலோர பெருநகரமான லீமா என்ற நகரம் வந்து முதலிடத்தை பிடித்திருக்கு. சரி, பாத்தீங்கன்னா உலகெங்கிலும் இருக்கிற 150 நகரங்களை சேர்ந்த 24,000 குடியிருப்பாளர்களிடம் வந்து உணவகங்கள்ல வந்து தரம், மலிவு விலை மற்றும் உணவு கலாச்சாரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வின் மூலமே இந்த தரவரிசை பட்டியல் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னு சொன்னா 2வது வருடமாக பாங்காக் நகரம் வந்து 2வது இடத்தை வந்து அப்படியே தக்க வச்சிருக்கு. பொதுவாக $5 குறைவான விலையில கிடைக்கக்கூடிய இனிப்பு, காரம், புளிப்பு மற்றும் உவர்ப்பு சுவைகள் நிறைந்த தனித்துவமான தெரு உணவு கலாச்சாரத்துக்காக இந்த நகரம் வந்து பாராட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், முதலிடத்துல வந்து பெரு நாட்டின் லீமா நகரம் இடம்பிடித்திருக்கு, 2வது வந்து தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகரம் இடம்பிடித்திருக்கு இந்த பட்டியல. அதே போல அடுத்த பட்டியல பாத்தீங்கன்னு சொன்னா மெக்சிகோ சிட்டி வந்து இடம்பிடித்திருக்கு, 4வது இடத்துல லண்டன், அதே போல 5வது இடத்துல பார்சிலோனா, அதே போல 6வது இடத்துல ஹோசிமின் சிட்டி, வியட்நாம்ல இருக்கிற ஒரு நகரம் தான் இது. அதே போல 7வது இடத்துல மெல்பர்ன், 8வது இடத்துல பெய்ஜிங், அதே போல 9வது இடத்துல வந்து கிரீஸின் ஏதென்ஸ் நகரம் வந்து இடம்பிடிச்சிருக்கு. அதே போல 10வது இடத்துல போர்ச்சுகல்ல இருக்கிற லிஸ்பர்ன் நகரம் இடம்பிடித்திருக்கின்றது.

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்,
3: ஏதாவது ஒன்றல்ல முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
5: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
6: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
7: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
5: சரியா சொன்னீங்க, வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
6: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 kW மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 kW மோட்டார், 35 L ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபிலிட்டியிடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.
5: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.
1: செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசனத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரவி பொது மாலை 4:22 ஆகின்றது. அடுத்த ஒரு முக்கியமான விடயம், நாட்டு மக்களின் சுகாதார கணக்கெடுப்பை மேற்கொள்ள தீர்மானமிட்டப்பட்டிருக்கின்றது. 10 வருடங்களின் பின் 2030 நிலையான அபிவிருத்தி இலக்குகளை எட்டும் நோக்கில் தகவல் வந்து சேகரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயம் வெளியாக இருக்கு. அதேபோல அடுத்த ஒரு முக்கியமான விடயம், பெண்கள் அபிவிருத்தி இலக்கு திட்டத்திற்கு வந்து 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, பெண் தொழில் முயற்சியாளர்களை வலுப்படுத்தவும் வன்முறையை தடுக்கவும் விசேட நிதி அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு முக்கியமான விடயம் வெளியாகியிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது.

வாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அடுத்து ஒரு முக்கியமான விடயம், ஒரு வருடத்துக்கு மேலாக பாத்தீங்கன்னு சொன்னா இடைநிறுத்தப்பட்டிருந்த வாகன பதிவு எண் தகடுகள் அச்சிடும் பணி நேற்றைய தினம் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு. வேரஹரவில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் மோட்டார் வாகன ஆய்வு மற்றும் பயிற்சி மையத்தில் நிறுவப்பட்ட அச்சிடும் பிரிவில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் மருத்துவர் பிரசன்ன குணசேன தலைமையில் குறித்த பணிகள் வந்து நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கு. இலங்கையிலும் வந்து கடந்த 22 ஆண்டுகளாக வாகன பதிவு எண் தகடுகளை அச்சிட்டு வந்த தனியார் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ ஒப்பந்த காலம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முடிவடைந்ததை தொடர்ந்து அச்சிடும் பணிகள் பாத்தீங்கன்னா தற்காலிகமாக வந்து இடைநிறுத்தப்பட்டிருந்துச்சு. பதிவு எண் தகடுகளை அச்சிடுவதற்கு பொருத்தமான ஒரு புதிய நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு ஒரு முறையான கொள்முதல் செயல்முறையை வந்து தொடங்கியிருந்துச்சு. அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தெற்காசிய தொழில்நுட்ப நிறுவனமும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களமும் ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் இந்த பதிவு எண் தகடுகளை அச்சிடும் பணிகளை மீண்டும் தொடங்கியிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது.

0: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 0591 79 76 38.

வாரத்தின் ஒரு நாள் வசந்தத்தின் இந்நாள் செவ்வாய் ராகங்கள் திரை உலகின்

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். அடுத்த ஒரு முக்கியமான விடயம், செங்கடலில் இஸ்ரேலின் கப்பல் போக்குவரத்துக்கு வந்து தடை விதித்தது ஹவுதி அப்படின்னு சொல்லி விடயம் வெளியாக இருக்கு. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரானின் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹவுதி அமைப்பு தெரிவித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயம் வெளியாக இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான விடயம், பஹ்ரைனில் இருக்கிற முன்னணி சில்லறை வர்த்தக நிறுவனங்களான லூலு ஹைப்பர் மார்க்கெட் அல்லது அல் ஜசீரா சூப்பர் மார்க்கெட் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நடைபெற்ற மாம்பழ திருவிழாக்கள் வந்து இலங்கையில் புதிய மாம்பழ வகைகள் வந்து நுகர்வோரை வெகுவாக வந்து கவர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இலங்கை தூதரகத்தின் பொருளாதார ராஜதந்திர முயற்சியின் ஒரு பகுதியாக பஹ்ரைன் சில்லறை வர்த்தகர்களை இலங்கையிலிருந்து நேரடியாக புதிய பழங்களை இறக்குமதி செய்ய ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டுச்சு. இதன் விளைவாக இந்த சர்வதேச பழ கண்காட்சிகளில் இலங்கை மாம்பழங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.

நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லப் போகிறேன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துகளும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சிவா மற்றும் ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபீனா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: வெற்றிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளிகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ராஜபக்சக்கள் பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர்நீதிமன்றம் ஏகமனதாக தீர்ப்பளித்துள்ளது. அப்படிப்பட்ட இவர்கள்தான் இன்று பொருளாதாரம் பற்றி பேசுகிறார்கள் என சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நாட்டை வாங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் ஊழல்வாதிகள் என்று ஒன்றிணைந்து கூடாரமிட்டுள்ளார்கள். இவர்களின் அச்சுறுத்தல்களுக்கு அரசாங்கம் ஒருபோதும் அடிபணியப் போவதில்லை. ஊழல்வாதிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஊழல்வாதிகளையும் அவர்களின் கருத்துக்களையும் ஒருபோதும் பொருட்படுத்தப் போவதில்லை என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: இன்று செவ்வாய்க்கிழமை கடந்த 2 ஆண்டுகளுக்குள் லெபனானுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்ட 2வது தீவிர ராணுவ நடவடிக்கை தொடங்கியதிலிருந்து 100 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. இந்த 100 நாட்களில் தெற்கு லெபனானில் உள்ள பல கிராமங்களை இஸ்ரேல் படைகள் அழித்துள்ளன. பல தசாப்தங்களுக்கு பிறகு முதல் முறையாக இஸ்ரேலும் லெபனானும் நேரடி ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளன. எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக அமல்படுத்தும் பல முயற்சிகள் இதுவரை தோல்வியடையவில்லை. லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலின் சமீபத்திய போர் 100 நாட்களை எட்டியுள்ள நிலையில் பல்வேறு தரப்புகளில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் தொடர்கின்றன. அந்த மனித்தியால செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனித்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையுமே சந்திப்பது ரொம்பவுமே சந்தோஷம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0111-2-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 0111-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்ட் இருக்கு, அந்த போஸ்ட் கீழே கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாராக இருக்கேன் என்பதை நினைப்படுத்திக் கொண்டு ஆரம்பத்திலேயே நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலாமிலோ? வணக்கம்
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: நான் சப்புமால்காந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க? வசந்தகுமார்,
1: ரொம்ப ரொம்ப நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வசந்தகுமார் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இப்ப நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கேன். மூணு நாளும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதுதான் வேலை.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி சரி, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா வசந்தகுமார்? பாடல் இருக்கு, இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க?
1: பாடல் கேட்பதற்காக தோப்பு கொச்சிக்கடை ஈரன் வத்தலை ஐயாக்கண்ணு நீர்கொழும்பு சாயம்குமார் கலகிருஷ்ண பக்தன் பதில ராஜமாணிக்கம் ராஜேந்திரன் உமாச்சந்திரன் மும்தாஜ் பேகம் அருள்மொழி ராஜ்குமார் அம்பம்பிட்டிய ராசையா வெளிமட செல்வராம் போக்குட்டி 500 வீட்டு திட்டம் சுரேன் இளங்குமார் இவர்களுக்காக கேட்போம். எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: படம் வந்து விடுதலை. அந்த படத்துல வந்து நீ ரங்கமணி ரங்கமணி அந்த
0: மாதிரி. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சரியா? சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

0: நள்ளிரவு திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தோய்கிறது. நேரம் மாலை 5:15.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

0: கண்மணி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு அருமையான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும். செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாரு சொல்லி பாக்கலாமே? வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் அன்பான மாலை நேர வணக்கம். யாருது? நிக்கலஸ். எப்படி இருக்கீங்க நிக்கலஸ், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? கடையிலயா அன்னைக்கும்? அப்படியா? அப்புறம் இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது நிக்கலஸ்?
1: நல்லா நல்லா.
0: அப்படியா? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? அப்படியா, சரி சரி. அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: மனைவி ரஜினா இருக்காங்க, மகள் மார்கள் பிரதீஷ்வதி, மருமகன் திண்டுகன், கமல் லட்சி, கேரளத்துல லட்சிக்காக வேண்டியும் ஆட்டோ சங்கத்துல இருக்காங்க, பிரசாந்த் ஜிகாரி, சரவண பவன், துசான், மற்றும் கடையில இருக்காங்க சரத் இருக்காரு, மெக்கானிக் இருக்காரு ஜிஸ்மானே, மால் கடையில ராதா இருக்காரு, கேசி குமார் இருக்காரு, உப்புல் கடையில உப்புல் இருக்காரு, சலூன்ல ராஜ் இருக்காரு, டெய்லர் ஷாப்ல சிவா இருக்காரு, மற்ற மக்கள் வசந்த உறவுகள் நினைவிற்காக தெரியும், ஜெமோதரையில இருக்கும் சுரேஷ் குமார், மற்றும் ராயர் ஜோஷ் மாமா, மற்றும்
0: ஞாபகப்படுத்தல் கூட இருக்கிறது. டீ கேர் வேலை திட்டமானது பாத்தீங்கன்னா வீதி விபத்துகள் தொடர்பில் மாணவர்களை தெளிவுபடுத்தும் வேலை திட்டமாக அனைத்து பாடசாலைகளிலும் இடம்பெற்று வருகிறது. ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழே வந்து இது நடைபெற்று வருகிறது. வீதி விபத்துகளை எவ்வாறு கடைபிடித்து எதிர்காலத்தில் விபத்துகளை குறைத்து மாணவர்களை தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டமாக இது இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:32.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் எஃப்எம்

0: சத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகங்கள், எத்தனை ராகங்கள், அத்தனை ராகங்களும் மொத்தமாய் கேட்கும் நேரம்,
4: மொத்தமாய் கேட்கும் நேரம்.
3: வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்,

0: கண்ணுக்குள் 100 நிலவா, வேதம் புதிது திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சித்ரா பாடி ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும். செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யானு சொல்லி பாக்கலாமே. வணக்கம் அன்பான மாலை நேர. வணக்கம் உமாச்சந்திரன். நல்லா இருக்கேன் உமாச்சந்திரன், நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க
1: உமாச்சந்திரன்?
0: அப்படியா? ரொம்ப நன்றி உமாச்சந்திரன், ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் நான் சாப்பிட்டுட்டே
1: வந்துட்டேன்.
0: சரி சரி, அப்புறம் நீங்க டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? பாடல் இருக்கு, இந்த பாடலை நீங்க யாருக்காக கேக்குறதுக்காக
1: விரும்புறீங்க?
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி அக்கா.
0: நன்றி. தாவணி கனவுகள் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க.
0: வசந்தம் எஃப்எம் 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 kW மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 kW மோட்டார், 35 L ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபிலிட்டியிடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராசங்கள்.

0: தர்மதுரை திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மனத்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் கால் பண்ணுங்க 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாரும் சொல்லி பார்க்கலாமே. வணக்கம். வணக்கம். யாரு? லோஷா. அவரும் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க? பாடல் கேட்டு இருக்கீங்க. அப்புறம் ஊர் சைட்லாம் எப்படி, மழையா வெயிலா?
1: மழையும் இல்ல வெயிலும் இல்ல.
0: மழையும் இல்ல வெயிலும் இல்ல, ஏதோ மாதிரி இருக்கு அப்படியா? சரி சரி. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? இனிதான். சரி, இப்ப அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க அந்த பாடல?
1: அந்த பாடல உங்களுக்கா வேண்டியும், திருவாண்ணாக்கா வேண்டியும், புவனேஸ்வருக்கா வேண்டியும், தம்பி தவாயினனுக்கா வேண்டியும், நெடுக சொல்ல சொல்லு தந்த வேற
0: என்னது அப்படியா? சரி சரி சரி. அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்போமா? சரியா? சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டு மிக்க நன்றி.
2: மாலா,
3: மாம்பழம்,
2: கீதா,
3: கிண்டி,
2: விமலா,
3: விழிவாக்கோ,
2: கிருஜா,
3: கேப்பாக்கோ.
4: ஏண்டா ஆம்பளங்களை நோக்கு பிடிக்காதோ? நாட்டி கம்ம நாட்டி பொம்ம நாட்டி பேரா கேட்டு இருக்க?
2: மாமா எங்க இருந்து வர்ற?
4: மயிலாப்பூர்.
2: அப்ப மாமி
3: சித்திரகுளம்டா அம்பி.

0: அக்கமக. ஐயப்பா, என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கமக டாய்?
2: அண்ணனோட அக்கமக. அது நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம்.
2: அண்ணனோட பச்சை கிளி அது பறந்து

வாய் கொடுத்த பொம்பளனை பாலத்தால் சுருட்டிக்கிட்டு கும்பிடு எங்கும் பலனி தென்மதுர தேரில் என்ன பாரு ஒரு பார்வை கண்ணெறிஞ்ச புருஷன் அடி.

0: விக்குது.
1: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசைகளினூடாக செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. மனதுக்கீதமான இடைக்கால பாடல்களோடு இன்றைய நாள் முழுவதும் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்களோடு இணைந்திருக்கீங்க. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலாமேலோ. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாருது?
2: நான் தலைவகிரிலிருந்து கிருஷ்ண பக்தன் பேசுறேன்.
1: கிருஷ்ண பக்தன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கா.
1: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க
2: அக்கா? நீங்க ஊருக்கு வந்து கேக்கா வீட்டுக்கு?
1: அடடா, ஒரே விசேஷம் தான். அப்ப என்ன வீட்டுல?
2: பாக்கா, நீங்க எங்களுடைய 29வது திருமண நாள் அக்கா.
1: அப்படியா? வாழ்த்துக்கள் உங்களுக்கா.
2: நன்றி அக்கா, நன்றி அக்கா.
1: சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க வீட்டுல இருந்து?
2: அன்புமனை சித்ராஜிக்கா, சீபன், கிசாந்தன், நிர்மலா, வாடகை நண்பர்கள் சப்மன், வசந்தகுமார், கெந்தகோட ராசமணிக்கு ராஜேந்திரன், அடுவோட மனோகரன், ஈடனையா, ரசனகுமார், குசலராஜா, ஆட்டம், உமாச்சந்திரன், கிரவுண்ட குலசீதன், ஐயா கண், சாம்குமார் ஆகியோருக்கா பாடுக்கா.
1: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பாலசுப்ரமணியம் தூத்துக்குடியில இருந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. ஹாய் அக்கா, நான் புலத் சிங்களிலிருந்து டிலான் நானும் நிகழ்ச்சியோட இணைந்துள்ளேன். வைப் மகேஸ்வரிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு இணைந்திருக்காங்க. ஒஸ்போன்ல இருந்து விஜயகுமார் நிகழ்ச்சியோட இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர், குட் ஈவினிங். நான் நிகழ்ச்சியோட இணைந்துள்ளேன். செவ்வாய் ராகம் பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் என்று சொல்லி ஹஸ்பண்ட் நிரோஷன், மகள் நிஷாந்தினி, மகன் நிதுக்ஷன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு சுஜு காயு ஆகியோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எட்டியாந்தோட்டையிலிருந்து சுலோச்சனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து பன்னிபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. கொழும்பு 15 ரமேஷ்காந்த் ஜெயசீலா நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் என்று வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இனிய மாலை நேர வணக்கம் என்று சொல்லி சென்னையிலிருந்து நாக ராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நிற வணக்கம். மீன்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மகள் தர்சிகாவுக்காகவும் மனைவி அபிராணிக்காகவும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிறமாலை 6:33.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
2: நீங்க

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 kW மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 kW மோட்டர், 35 L ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபிலிட்டியிடம் இருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.

0: சிந்து பைரவி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் பாடல் ஒளித்தோய்கிறது. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யாருது? ஹரல் சந்திரா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: உழைப்போல மகிழ்வாக இரவு நேர காவல் கிழமையோடு வசந்தத்தின்.
0: அப்படியா, சரி. அடுத்த பாடல் யாருக்காக கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அடுத்த பாடல் எங்க குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், மலர் மற்றும் முருகத்தாங்கனை தேவபுரத்தில் இருக்கும் தீபா, பாண்டிதப்பு தேவமணி டீச்சர், முகமது ரபீக் சார், கமலன் சவராஜா, பெரிய நீலாவணை கிருஷ்ணா, தங்கத்துறை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கையில் இருக்காகவும்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேரம் வணக்கம் என்று சொல்லி காத்தான்குடியில இருந்து சாத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேரம் வணக்கம். கொட்டகலை டிரைட்டன், சந்தியாகும் மனைவி மரியாள் மற்றும் மகன் டயன் மற்றும் ஆந்தனி மற்றும் ரோபின்சன் மகள் டென்சி, கிரேசி, அம்மா கமலம் ஆகியோரை இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி இந்திரா மற்றும் துஷாந்தன், திவாகரன், தினுஷன், ரண்யா, இசைன்யா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவிசாவளையிலிருந்து சந்திரகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலினியர் வணக்கம் ஆனந்தி சகோதரி நிகழ்ச்சியோடு மனைவி பாமினி மற்றும் மகன் துசரத்தன், ஜஸ்வீன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா. கல்முனையிலிருந்து ஜனா நிகழ்ச்சியோடு வந்திருக்காரு. ஆய் சகோதரி இனிமையான மாலினியர் வணக்கம். திருச்செல்வம் மேனகை மற்றும் சோபி, ஜானு, லாவணி, யுகேஷ் மற்றும் கிஷா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பண்டாரவள்ளியிலிருந்து மேனகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் அக்கா, அன்பான மாலை நேரம் வணக்கம், வலமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: வாய் ராகங்கள்
1: அங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்சாங்கஞ்ச

0: கேட்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவரத்தனவுக்கு 16 வருட கடூழிய சிறை, 18 லட்சம் ரூபாய் தண்டப்பணம். எந்த இடையூறுகள் வந்தாலும் ஈஸ்டர் விசாரணைகளை நிறுத்தப் போவதில்லை, அமைச்சர் நலிந்த உறுதி. உயர் நீரேந்து பகுதிகளை முகாமைத்துவம் செய்ய புதிய அதிகார சபை. தலவத்துக்கொட உணவகத்தில் தீ விபத்து, 3 பேர் பலி. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலுக்கு உதவி இல்லை, ட்ரம்ப் எச்சரிக்கை.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் FM இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட அவசர கால நிலையை நீடிப்பதற்கான பிரேரணை 128 பெரும்பான்மை வாக்குகளால் இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த பிரேரணைக்கு ஆதரவாக 135 வாக்குகள் அளிக்கப்பட்ட நிலையில் எதிராக 7 வாக்குகள் மாத்திரமே அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்த 4 வழக்குகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவரத்தன ஒரு வழக்கில் 4 வருட கடூழிய சிறை தண்டனை என 4 வழக்குகளில் அவருக்கு 16 வருட கால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தனது தீர்ப்பை அறிவித்த கொழும்பு மேல்நீதிமன்றம் அவருக்கு 18 லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தையும் விதித்துள்ளது. கடந்த 2006 ஆண்டு அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைவராக பணியாற்றிய காலத்தில் அந்த நிறுவனத்துக்காக 3 வாகனங்களை வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்டபோது அவற்றின் உரிமையாளர்களுக்கு சாதகமாக செயற்பட்டு அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பிலேயே லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் சரண குணவர்த்தனவுக்கு எதிராக இந்த 4 வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. தீர்ப்பை அறிவித்து மேல்நீதிமன்ற நீதிபதி குறிப்பிடுகையில், பிரதிவாதிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் சுமத்தப்பட்டிருந்த ஊழல் குற்றச்சாட்டுக்களை நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் முறைப்பாட்டாளர்கள் நிரூபித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல்கள் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் பொருளாதாரம் வங்குரத்தடைவதற்கும் இத்தகைய செயல்கள் வழிவகுத்துள்ளன என வழக்கு தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் இவ்வாறான ஊழல் நடவடிக்கைகள் அந்த நிறுவனங்கள் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை சீர்குலைக்க காரணமாக அமைகின்றன என்றும் நீதிபதி கூறியுள்ளார். இந்த பிரதிவாதிக்கு தண்டனை விதிக்கும்போது குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 303 பிரிவின் கீழ் மென்போக்கை கையாளுமாறு பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இருப்பினும் இக்குற்றத்தின் தன்மையை கருத்தில் கொள்ளும்போது அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல்களை ஊக்கமிழக்க செய்வதற்கு ஏதுவான வகையிலான தண்டனை ஒன்றை வழங்க நீதிமன்றம் விதிக்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். போராட்டக்காரர்கள் ஒன்று அல்ல, 10 கூடாரங்கள் அமைத்து போராடினாலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் எக்காரணம் கொண்டும் நிறுத்தப்பட மாட்டாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும்போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் எவரேனும் நடந்து கொண்டாலோ அல்லது கருத்துக்களை வெளியிட்டாலோ அது குறித்து நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பின்னர் நீதிமன்றமே உரிய தீர்மானத்தை எடுக்கும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். போராட்டங்கள் மூலம் மக்களின் மனங்களை வேறு வழிகளில் திசை திருப்பும் ஒரு கலாச்சாரம் வளர்ந்து வருவதாகவும் அதன் காரணமாகவே இந்த விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் 12 அல்லது 18 பேர் கொண்ட குழுக்களை வைத்துக் கொண்டு போராடுவதனால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளுக்கு எந்தவொரு பாதிப்பும் அல்லது தடையும் ஏற்படாது என்றும் விசாரணைகள் சரியான முறையில் முன்னோக்கி நகரும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. எவ்வித தடைகள் ஏற்பட்டாலும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் நிலைநாட்டப்படும் வரை விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச மேலும் தெரிவித்தார். முறையற்ற காணி பயன்பாடு காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமைகளை கட்டுப்படுத்த நோக்கில் உயர் நீரந்து பகுதிகளை முகாமைத்துவம் செய்வதற்காக அதிகார சபை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. நிலைபேறு அபிவிருத்தி இலக்குடன் பொருந்தக்கூடிய வகையில் அந்த பிரதேசங்களுக்கு நீண்டகால பாதுகாப்பு வேலைத்திட்டங்களை முன்னெடுப்பதே இவ் அதிகார சபையின் நோக்கமாகும். டெத்வா சூறாவளி காரணமாக மனித உயிர்களுக்கும் சொத்துக்களுக்கும் பாரிய சேதம் ஏற்பட்டது. மண் சரிப்பு மற்றும் பலத்த காற்றினால் மத்திய மலைநாட்டில் முக்கியமான இயற்கை வனப்பகுதிகளில் 134 வீதமானவை அழிவடைந்தன. இந்த அழிவு பிரதானமாக 6 ஆற்றுப்படுகையில் உள்ள சுற்றாடல் கட்டமைப்பை கடுமையாக சேதமடைய செய்தது. இதனால் இந்த வளையங்களில் இயற்கை வளங்கள் மற்றும் இயற்கையான நீர் மூலங்கள் வற்றிப்போகவும் பாரிய அபாயம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக முறையற்ற வகையிலான நில பயன்பாட்டினால் அதிகரித்துள்ள இந்த நிலைமையை சமன் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியத்தின் அடிப்படையில் உயர் நீரந்து பகுதிகளின் முகாமைத்துவத்துக்காக புறம்பாக அதிகார சபை ஒன்றை அமைக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. மோசமான காலநிலைகளுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய வகையில் இதனை மேம்படுத்துவதுடன் நிலைபேறு அபிவிருத்தி இலக்குகளுடன் பொருந்தக்கூடிய வகையில் இந்த பகுதிகளுக்கு நீண்டகால பாதுகாப்பு வேலைத்திட்டங்களை முன்னெடுப்பதே இந்த அதிகார சபையின் நோக்கமாகும். அதற்கமைய 3 கட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ள திட்டங்களுக்கு அமைய உயர் நீரேந்து பகுதி முகாமைத்துவ அதிகார சபையின் நிறுவன வியூகம் மற்றும் செயலாற்றுகை விடயதானங்களை பரந்தளவில் அடையாளம் காண்பதற்கு தொழில்நுட்ப நிபுணத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கும் இந்த அதிகார சபையை அமைப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பத்திரமுள்ள தலவத்துக்குட நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இந்த காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த ஹோட்டலில் பின்புறத்தில் வெளியேறுவதற்கான எவ்வித வசதிகளும் இல்லாமையினால் குறித்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. எரிவாயு கசிவினால் தீ பரவியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்தது. தலவத்துக்குட நகரில் உள்ள குறித்த ஹோட்டலில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் 6 ஊழியர்கள் வரை அதன்போது ஹோட்டலில் பணியாற்றிக் கொண்டிருந்த நிலையில் 3 பேர் எவ்வித பாதிப்பும் இன்றி உயிர் தப்பியுள்ளனர். தீ பரவியதை அடுத்து அவர்களில் 3 பேர் ஹோட்டலுக்குள் சிக்கொண்டிருந்தனர். தீயணைப்பு பிரிவினர், போலீசார், பிரதேசவாசிகள் இணைந்து கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு பின்னர் தீயணைப்பு பிரிவினரால் குறித்த கட்டடத்தின் ஒரு பகுதி உடைக்கப்பட்டு குறித்த மூவரும் வெளியில் கொண்டுவரப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தீ காயங்களுக்குட்பட்டிருந்த குறித்த மூவரும் உயிரிழந்துள்ளனர். சமையல் எரிவாயு கசிவினால் தீ பரவியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தலங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டத்தையும் பொது அவசரகால நிலையினையும் நாட்டின் ஜனநாயகத்தை மீறுவதற்காக அரசாங்கம் ஒருபோதும் பயன்படுத்தாது என தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கா வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவசரகால நீடிப்பு தொடர்பான இன்றைய விவாதத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பயன்பாடு தொடர்பில் விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். குறித்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கும் வாக்குறுதியை வழங்கி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. தற்போதும் அந்த நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் இருக்கின்றது. விரைவில் குறித்த சட்டத்தை நீக்குவதற்கு நீதியமைச்சு உள்ளிட்ட துறைகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. எனினும் நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் பல உயிர் பலிகளையும் ஏற்படுத்திய மிளச்சத்தனமான பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரியையும் அதன் பின்னணியையும் கண்டறிவதற்காக பயன்படுத்தியது ஒரு குற்றமா என கேள்வி எழுப்புகிறோம். எனவே இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக தற்போது நடைமுறையில் உள்ள இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. அத்துடன் விரைவில் குறித்த சட்டங்களை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் என தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கா தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்கள் பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர்நீதிமன்றம் ஏகமனதாக தீர்ப்பளித்துள்ளது. அப்படிப்பட்ட இவர்கள்தான் இன்று பொருளாதாரம் பற்றி பேசுகிறார்கள் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நாட்டை வாங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் ஊழல்வாதிகள் என்று ஒன்றிணைந்து கூடாரமிட்டுள்ளார்கள். இவர்களின் அச்சுறுத்தல்களுக்கு அரசாங்கம் ஒருபோதும் அடிபணியப் போவதில்லை. ஊழல்வாதிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஊழல்வாதிகளையும் அவர்களின் கருத்துக்களையும் ஒருபோதும் பொருட்படுத்தப் போவதில்லை என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார். ஹொரணை பகுதியிலுள்ள அரச வங்கி ஒன்றில் 3,50,00,000 ரூபாய் பணம் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த அவ்வங்கியின் உதவி முகாமையாளரை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹொரணை பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 54 வயதுடைய நந்தன சரத்குமார் என்ற சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பொது சொத்து சட்டத்தின் கீழ் மேல் நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்ப்பதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். இதற்கமைய இச்சம்பவத்துடன் தொடர்புடைய வங்கியின் நடைமுறைகள் குறித்த அறிக்கை ஒன்றை கோரியுள்ள நீதிமன்றம் ஏடிஎம் இயந்திரங்களுக்காக எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் பணத்துக்கும் வங்கியின் களஞ்சி அறையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பணத்துக்கும் இடையிலான தொடர்பை கண்டறியுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை சந்தேக நபருக்கு எதிராக இதற்கு முன்னர் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 54(1) கீழான வழக்கை போலீசார் நீதிமன்றத்தில் வாபஸ் பெற்றுள்ளனர். இச்சம்பவத்தின் 2வது சந்தேக நபரான பாதுகாப்பு உத்தியோகத்தரும் எதிர்வரும் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேல்மாகாண வடக்கு குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த வருடத்தில் பிரதான ரயில் மார்க்கங்களில் மின்சார ரயில் போக்குவரத்துக்கு தேவையான வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். அரசாங்கத்தின் தேசிய டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்துக்கு அமைவாக அரசு உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் புகையிரத பருவகால சீட்டுக்களை ஆன்லைன் ஊடாக வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சு மற்றும் இலங்கை புகையிரத திணைக்களம் ஆகியவற்றின் வழிகாட்டலில் கொழும்பு புறநகர் புகையிரத திட்டமூடாக இந்த நவீன பொறிமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் அரசு அதிகாரிகள் தமக்குரிய சலுகை விலை பருவகால சீட்டுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னர் அவர்கள் பணிபுரியும் அரசு நிறுவனங்கள் இந்த டிஜிட்டல் தளத்தில் பதிவு செய்ய வேண்டும். இதற்கான உத்தியோகபூர்வ ஆரம்ப நிகழ்வு பத்திரமுலையில் உள்ள வோட்டர்சேஜ் ஹோட்டலில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்ன குணசேன தலைமையில் நடைபெற்றது. இதில் 35 அரசு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பருவகால சீட்டு வசதியை பெற விரும்பும் அரசு ஊழியர்கள் தங்களது நிறுவனத்தினூடாக அல்லது எக்ஸஸ் மொபைல் செயலி மற்றும் www.pravesha.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதள முகவரியூடாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பதிவு செய்யும் அதிகாரிகள் 2026 ஜூலை 15ஆம் தேதிக்குரிய தங்களது பருவகால சீட்டுகளுக்கு அந்தந்த நிறுவனங்கள் ஊடாக விண்ணப்பிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஜூலை 19ஆம் தேதி முதல் அனைத்து பருவகால சீட்டுகளும் இணையதளத்தில் முழுமையாக கிடைக்கப்பெறும். நாட்டின் 74 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது 8,000-க்கும் அதிகமான டெங்கு நுழம்பு பெருகும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு தழுவிய இறுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த விசேட களப்பரிசோதனை நடவடிக்கைகளின் போது இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி இந்த சோதனை நடவடிக்கையின் போது மொத்தமாக 31,196 வளாகங்கள் மற்றும் இடங்கள் விரிவான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு பரிசோதிக்கப்பட்ட இடங்களில் 8,121 இடங்கள் டெங்கு நுழம்புகள் பெருகக்கூடிய அதிகளவிலான அபாயத்தை கொண்ட இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தற்போதைய மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு பரவல் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதனால் பொதுமக்கள் தங்களது வீடுகள் பாடசாலைகள் மற்றும் வேலைத்தள சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதார அதிகாரிகள் மேலதிகமாக பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். வீதி விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்படும் வழித்தடத்தை பாதுகாப்போம் எனும் வேலை திட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்று நீர்கொழும்பு ஹரிச்சந்திர வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. மாணவர்களை தெளிவுபடுத்தும் வேலை திட்டம் உள்ளிட்ட விபத்துக்களை தடுப்பதற்கு செயல்பட வேண்டிய விதம் தொடர்பில் செயல்முறை விளக்கங்களும் இங்கு வழங்கப்பட்டன. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது விசேட பிரதிநிதி எம்பி விஜயகாந்த்.
2: இன்று நாங்கள் கம்பகா மாவட்டத்தில் உள்ள நீர்கொழும்பு கல்வி வளையத்திற்குட்பட்ட பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு நீர்கொழும்பு ஹரிச்சந்திர தேசிய பாடசாலையில் எங்களுடைய மூன்றாவது வேலை திட்டத்தை இன்றைய நாள் மிக சிறப்பாக முடித்திருக்கின்றோம். நீர்கொழும்பு கல்வி வளையத்திற்குட்பட்ட சுமார் 18 பாடசாலைகளில் இருந்து 625 அதிகமான பாடசாலை மாணவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் தெளிவான ஒரு வழிகாட்டலை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் மிக சிறப்பாக வழங்கியிருந்தனர். இலங்கையில் அதிகரித்து வரும் வீதி விபத்துகளை தடுக்கும் முகமாகவும் கணிசமான அளவு குறைத்துக் கொள்ளும் முகமாகவும் இலங்கை அரசாங்கமானது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த டேக் கேர் வேலை திட்டத்தை மிக சிறப்பாக முன்னெடுத்து வருகிறது. எங்களோடு பாடசாலை மாணவர்கள் பலர் இணைந்திருந்தார்கள். பாடசாலை மாணவர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாக தெளிவான வழிகாட்டல்களை வழங்கியிருந்தோம். வீதியில் நாங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும், வீதி விபத்துகளை நாங்கள் எவ்வாறு சந்திக்கின்றோம், வீதி விபத்துகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் எவ்வாறு தடுத்துக் கொள்ள வேண்டும், அதற்காக நாங்கள் எடுக்கக்கூடிய நடைமுறைகள் என்ன என்பது பற்றி பல தெளிவான விளக்கங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு போக்குவரத்து போலீசார் வழங்கியிருந்தார்கள். அதே போல விபத்து எவ்வாறு ஏற்படுகிறது, விபத்து ஒன்று நாங்கள் முகம் கொடுக்கும் பொழுது அதற்கு நாங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை மிக தெளிவாக வீதி நாடகத்தினூடாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்கள். எனவே இந்த வேலை திட்டமானது நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் மிக சிறப்பாக எதிர்வரும் காலங்களில் நடைபெற இருக்கிறது. எனவே இன்றைய நாள் நாங்கள் நீர்கொழும்பு கல்வி வளையத்திற்குட்பட்ட பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக முடித்திருக்கின்றோம். நாளை எங்களுடைய டேக் கேர் வேலை திட்டத்தின் 4வது வேலை திட்டமாக ஹோமாகம மகிந்த ராஜபக்ச வித்தியாலயத்தில் எங்களுடைய வேலை திட்டமானது நடைபெற தயாராக இருக்கிறது. வசந்தம் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜய்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: ஒருவருக்கொருவர் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த உள்ளதாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் தரப்பினர் அறிவித்துள்ளனர். எனினும் யுத்த நிறுத்தம் மீறப்பட்டால் மீண்டும் தாக்குதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் இரு தரப்பினரும் அறிவித்துள்ளனர். இதேவேளை ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் இஸ்ரேல் எதிர்கால செயற்பாடுகளை தனியாக மேற்கொள்ள வேண்டி வரும் என டொனால்டு டிரம்ப் நெதன்யாகுவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏப்ரல் மாதத்தில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொண்டதன் பின்னர் முதன்முறையாக நேற்று ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் லெபனான் மீது மேற்கொள்ளும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேல் பிரதமருக்கு அறிவித்திருந்தார். எவ்வாறெனினும் இருதரப்பும் தற்போது தாக்குதல்கள் நடத்தப்படுவதை நிறுத்த உள்ளதாக அறிவித்துள்ளன. இஸ்ரேல் லெபனானை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தினால் தாம் மீண்டும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என ஈரான் அறிவித்துள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவரத்தனவுக்கு 16 வருட கடூழிய சிறை, 18 லட்சம் ரூபாய் தண்டப்பணம். எந்த இடையூறுகள் வந்தாலும் ஈஸ்டர் விசாரணைகளை நிறுத்தப்போவதில்லை, அமைச்சர் நலிந்த உறுதி. உயர் நீரேந்து பகுதிகளை முகாமித்துவம் செய்ய புதிய அதிகார சபை. தலவத்துக்கொட உணவகத்தில் தீ விபத்து, 3 பலி. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலுக்கு உதவி இல்லை, டிரம்ப் எச்சரிக்கை. இத்துடன் வசந்தம் FM இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.
3: நிமிர்ந்த நடை.

0: நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் 3012 சீட்டிலுப்பு வாரத்துக்கான அது கோடி வித்திலத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 3, 21, 26, 46 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 3, 21, 26, 46 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,600 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,77,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கடகராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 15, 49, 62 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கடகராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 15, 49, 62 நேற்று நாளில் மொத்தமாக 32,00,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 1,87,69,452 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 30,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் பவுல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 18, 20, 30, 57 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 18, 20, 30, 57 சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 1, 2, 8, 5, 5 சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 1, 2, 8, 5, 5 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,22,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 13,24,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வாய் வெற்றி இலக்கங்கள் 7, 37, 42, 45 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 7, 34, 42, 45 லக்கி சான்ஸ் சீட்லப் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 3, 1, 6, 1, 6 லக்கி சான்ஸ் சீட்லப் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 3, 1, 6, 1, 6 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 97,45,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,40,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,362 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்கள் 12, 33, 53, 62 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்கள் 12, 33, 53, 62 நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,35,66,880 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 28,75,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி ஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் 920 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 8, 4, 2, 8, 5, 3 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 8, 4, 2, 8, 5, 3 நேற்றைய நாளில் 38,04,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,08,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாயசம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 2, 8, 5, 3 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 2, 8, 5, 3 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 26 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,78,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் 1,016 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 16, 32, 47 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 16, 32, 47 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 37,14,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல் தர

0: 102.6 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 kilowatt மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 kilowatt மோட்டார், 35 liter ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபைலிட்டியிடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.

0: கண்ணே என் கண்மணியே கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திற்காக மனோவோடு இணைந்து சித்ரா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே ஒரு இடைவெளிக்கலாம். பிறகு அப்படியே செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க 0112-2-775-001, அப்படியும் இல்லை என்றால் 0112-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யான்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஆனந்தி அக்கா.
0: வணக்கம் அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது?
1: நான் நிசாம் பேசுறேன், நீர்கொழும்பு.
0: நிசாம், எப்படி இருக்கீங்க நிசாம்?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நிசாம். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: கடையில இருக்கிறேன் அக்கா.
0: கடையில இருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமா, நீங்க பேசுறதெல்லாம் அனைத்தையும் கேட்டுட்டு இருக்கிறேன்.
0: அப்ப பாடல் கேக்கலையா நீங்க?
1: பாடலும் கேந்துட்டான்.
0: அப்படியா, சரி சரி. அப்புறம் சொல்லுங்க நிசாம், சாப்பிட்டீங்களா? எப்படி
1: சாப்பிடல? இனிதான் 10 மணி ஆகும்.
0: அப்படியா?
1: கடைய முடியறதோட நாங்களும் முடிவோம்.
0: அப்படி, சரி சரி. நிசாம், இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க?
1: எனக்கு ஒரு அழகான பாடல் இருக்கு, தருவீங்களா?
0: என்ன பாடல்?
1: அலைகள் ஓவியத்துல இருந்து புத்தம் புது காலை என்ற பாட்டு.
0: அப்படியா, அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில இருந்து முதல் மணித்தியாலத்துல வந்து ஒரு பாடல் போயிருந்தது. சரி, அடுத்த மணித்தியாலத்துல தர முயற்சி செய்யறேன். சரியா?
1: சரி அக்கா.
0: சரி சரி, இப்ப அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் இருக்கு. யாருக்காகனா கேக்குறதுக்காக இருக்கீங்க இந்த பாடல?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும். எங்கட கண்ணை தொட்ட ஷாஜான் தாத்தா, நிசாம் மச்சான்,
0: வசந்தன் சொந்த மனைவருக்காகவும். சரி, நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொண்டமைக்கு.

வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இன்னார், செவ்வாய் ராகங்கள்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

0: வைபோகமே ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே இறை மனத்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு, கால் பண்ணுங்க 0312-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோட இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் செல்லம், எப்படி சோமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க நீங்க?
1: ரத்னபுரியில இருந்து விமலா தேவி.
0: விமலா தேவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் பொண்ணு. எந்த நாளும் கேப்பேன், ஆனா லைன் கிடைக்கிறாள் எனக்கு.
0: அப்படியா? சரி, இப்ப லைன் கிடைச்சிருச்சு தானே.
1: இந்த ஒரு மாதம் சோமலாம இருந்துட்டு எடுத்து எடுத்து கிடைக்கல.
0: அப்படியா? சரி சரி, இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: நம்ம வசந்த சொந்தங்கள் எல்லாருக்காகையும், பிரதீப்புக்காகையும், புவனேஷ்காகையும், நிலோசனுக்காகையும், உங்களுக்காகையும், எனக்காகையும், 9 மணிக்கு வருவாரு பேர் என்ன,
0: சங்கர்.
1: சங்கர் சார், அவருக்காகையும் நம்ம சொந்தங்கள் எல்லாருக்காகையும் கேக்குறோம் சார்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அக்கா, என்னோட பேரை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. சரி, அவர்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி. இன்று ரத்தோட்டையில் இருக்கும் கதிர் மற்றும் கவிதா தம்பதிகள் வந்து இன்றைய தினம் வந்து திருமண நாளை கொண்டாடுறாங்களாம். அவரை வாழ்த்துறதா பிரசாந்த் சொல்லியிருக்காரு. வசந்தமைப்பம் சார்பாக அவருக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் பொகவந்தலாவையிலிருந்து நிகழ்ச்சியோடு கருப்பையா கலைச்செல்வன் இணைந்திருக்காங்க. இதமான இரவு நேர வணக்கம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி லீந்துள்ள ஏஜென்ட்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பலாங்குடையிலிருந்து அவனாசி வயந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் ஆனந்தி. இன்று என்னுடைய மச்சான் ராமநாதன் பிறந்த நாளை பதுல கல்கேடியவிலிருந்து தனது இல்லத்தில் கொண்டாடுறாராம். அவரை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. மனைவி யோகாம்பிகை மற்றும் மகன்மார்களான சிந்துஜன், ஜவின் மற்றும் ஸ்ரீ ராகுல் மற்றும் மச்சான் மார்களான அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்த்தை வந்து பதுலையிலிருந்து ஞான குரு நிகழ்ச்சியோடு அனுப்பி வச்சிருக்காரு. அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி சிஸ்டர், அன்பான இரவு நேர வணக்கம். கொட்டகலையிலிருந்து சந்தானம் மற்றும் விக்னேஸ்வரி, டில்ஷான், நர்மதா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. தெமோதர கோகுல் ஆதித்ய குடும்பத்தினர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான இரவு நேர வணக்கம் தரணியகல இலுப்தன கீழ்பிரிவிலிருந்து சுரேஷ்குமார் மற்றும் மகள் அக்ஸரா, சசினி, ஷான், அபி, துமிதா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: நாள் முழுவதும்
1: இன்றைய நாள் முழுவதும்
0: இதமான இடைக்கால பாடல்களோடு

0: திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு செஃபாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் 102.6 அலைவரிசைகளின் ஊடாக இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யாருது? வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? அப்படியா, ரொம்ப நன்றி விஸ்வநாதன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா நீங்க?
1: என்ன
0: பாடல்? தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க, தர முயற்சி செய்யறேன். சரியா,
1: பாடல கேக்குற மேடம். காவத்த நீலகாந்தம் ரம்சி கணவனார் பாலா பிள்ளையார் ரகாணிக்குமா வாழும் அருள்மொழி முந்தாஸ் பேகம் ஒயதன் ஈடன் மரசூப் சின்ன மகாதேவி விஜய ஜாயமா மாநாள மூர்த்தி மனவேல் சோமசி தயாள உமாச்சந்தர் பாபு கிருஷ்ணபகன் ஸ்ரீகாந்த் பாதுகா சின்ன தம்பி அனாவச சரோஜிமா அன்பான அறிவிப்பால் ஆனந்தமே உங்களுக்காக பாடல்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம் மேடம். நன்றி,
0: நன்றி. பாடல் இது. வாழ்வே மாயம் திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடும் பாடல்.

0: பரிசு திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்துகிறது. நேரம் இரவு 8:29.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 kilowatt மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 kilowatt மோட்டார், 35 liter ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபிலிட்டியிடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.

0: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசைகளில் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. இப்போது அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: அன்பான இரவு நேர வணக்கம். பூனாகல மகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாடல்?
1: வானம்பாடி திரைப்படத்துலக்கா, என் நினைவுதானே ஏங்கினேன்.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க, தர முயற்சி செய்யறேன். சரி, அந்த நிகழ்ச்சியும் அடுத்த செவ்வாயகத்துல கண்டிப்பா. ஓகே, நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்ற நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி புஷ்பராஜா ஹெட்டாம்பேட்டையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான இரவு நேர வணக்கம். ஒரு குடவத்த தமிழ்நாடு தோட்டத்தில் இருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தியக்கா, அன்பான இரவு வணக்கம். மணிமாறன் அப்புதல வியாறுகளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. தன்னுடைய குடும்ப உறவுக்காகவும் மற்றும் கமலவேணி, டில்ருக்ஷன், யஸ்வீத் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடுவலையிலிருந்து மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்து இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் ஆனந்தியக்கா, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. பண்குடாவளியிலிருந்து சுதாகரன் மேகலா, மகள் அக்ஷயா மற்றும் பார்கவி, சர்வீன், காளிமுத்து ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பேர்வளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான இரவு நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கழுதாவளையிலிருந்து ஜீவன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பேர்வளை ஸ்மார்ட் மாவட்டத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான இரவு நேர வணக்கம், கள்ளிக்குறிச்சி மாவட்டம் திலிருந்து சரவணன் அமுதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா இனிய இரவு நேர வணக்கம், கிண்ணியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் இருந்து இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போதே இறுதியாக ஒரு நேர் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்
1: அம்மா. சிந்தலேந்து ராசையா. வணக்கம் அம்மா.
0: வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: அம்மா நல்லா இருக்கேங்க அம்மா. அம்மா நல்லா சொல்றீங்களா?
0: நானும் நல்லா இருக்கேன் ஐயா. சரி, இறுதி நேரா வந்திருக்கீங்க, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: அம்மா மனைவி பத்மினி, ஜிம்மு, தசனி, வசந்தி, உங்களுக்காகவும்
0: அம்மா. சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி.

நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் சங்கர். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா. நேரம் இப்போது சரியாக 9 மணி.

0: செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். தொடர்ந்தும் 12 மணி வரை இதமான பாடல்கள் இந்த இரவு பொழுதினை இன்னும் அழகாக்க உங்களுடன் நான். அழைப்பின் ஏற்படுத்தி எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01127175, 001 அல்லது 01127175111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவின் கீழே உங்களது கருத்துக்களையும் விருப்ப பாடல்களையும் உங்களது எண்ணங்களையும் பதிவிடலாம். நிகழ்ச்சியில் முதலாவது நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமர் இருக்கிறேன். மாவனிலிருந்து அசீம் அண்ணா.
0: மாவனிலிருந்து யாருமா?
1: அசீம் அண்ணா.
0: அசீம், எப்படி இருக்கு உங்களோட நாட்கள் எல்லாம்?
1: நல்ல சோமா இருக்கிறேன் அண்ணா. நேர்த்திக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ணா.
0: நன்றி அசீம். அப்புறம் சொல்லுங்க அசீம்.
1: செவ்வாய்க்கிழமைக்கு உலகம் பிறந்தது எனக்காக படத்துல நீ அழுத கண்ணீர் மலையாச்சி நெருப்பு இப்போ அணைஞ்சாச்சுன்ற பாடலை காரணங்கள் அண்ணா.
0: ஏன் அந்த பாடல்?
1: ஒவ்வொரு கிழமையும் செவ்வாய்க்கிழமை எடுப்பேன் ஒவ்வொரு பாடலாம் காரியம் வந்த நாள்ல இருந்து இந்த பாடலை கேட்கணும்னு நினைச்சேன் அண்ணா.
0: அடடா அடடா, சரி கேட்டுட்டே இருங்க. உங்களுக்காக அந்த பாடலை தானே. சரியா, யாரெல்லாம் இணைந்து கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: எனக்காகவும் உங்களுக்காகவும் வசந்த நிலா கேட்கும் அனைவருக்காகவும் அந்த பாடலை தாருங்க அண்ணா.
0: சரி, நன்றி.
1: நன்றி அண்ணா. நன்றி.
0: நன்றி. சரி, அவரை தொடர்ந்து நம்மளோட இன்னும் ஒருவர். வணக்கம்.
2: அன்பான இரவு நேரம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: நான் சப்புமார் கந்த பெரிய குஞ்சானியிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நானும் நேற்றை போல நலமாக இருக்கிறேன். அப்புறம் வசந்தகுமார், இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நாள் ஆச்சு இல்லையா?
2: அதுதான், ரொம்ப ஸ்பெஷலான நாள் தானே இன்றைக்கு.
0: அப்புறம் இன்றைய நாள்
2: எந்த நாளும் செய்வாய் ராகம் இருந்தாலே நல்லம்னு தோணுது. இதை காலப்பாடு
0: உண்மைதான் இல்லையா? கேட்டுட்டே இருக்கலாம் ரேடியோவை.
2: கேட்டுக்கிட்டே இருக்கலாம்.
0: சரி வசந்தகுமார், சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
2: எனக்கு வந்து விடுதலை படத்துல நீல குயில்கள் ரெண்டு அந்த பாடலை தர முடியுமா?
0: காரணம் என்ன?
2: இல்ல, காரணம் ஒன்றும் இல்ல. அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: ஆஹாஹா, யாருக்காக அந்த பாடல்?
2: அந்த பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடை ஈடன் வர்த்தலை ஐயா கண்ணு தலவாக்காளி கிருஷ்ண பக்தன் நீர்கொழும்பு சாம்குமார் பதில் ராஜமாணிக்கன் ராஜேந்திரன் உமாச்சந்திரன் மும்தாஜ் பேகம் அருள் கோடி கார்பரேஷன் ராஜ்குமார் அம்மன் குட்டிய ராசையா வெளிமடு செல்வாம் செல்வராம் குட்டிய 500 வீட்டு திட்டம் சுரேன் நலன்குமார் இவர்களுக்காக கேட்டேன்.
0: சரி, அனைவரும் இணைத்துக்கெல்லாம் நன்றி.
2: நன்றி.
0: சரி, அடுத்ததாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட கதைக்கலாம், பேசலாம், உரையாடலாம், அல்லது உங்களது உணர்வுகளை கூட பகிர்ந்து கொள்ளலாம். அல்லது ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே உங்களுக்காக ஒரு பதிவு இருக்கும் வசந்த நிலாவுக்காய். அந்த பதிவின் குள்ள கூட உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இப்போ ஒரு அருமையான பாடல். பாடலை தொடர்ந்து என்னோட இணைந்து கொள்ளுங்கள்.

0: ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார் வசந்தம் எஃப்எம்.
2: முடியாதுங்கிறது முடிக்கிறதால் சார்
1: என்னுடைய
3: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
5: மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 kW மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 kW மோட்டார், 35 L ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபிலிட்டியிடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதமான இந்த இரவு பொழுதினில் இனிமையான கானங்களும் காதலை கொஞ்சம் தட்டி பார்க்கலாம். சில நேரம் கனமான உங்கள் இதயங்களை கூட கொஞ்சம் தட்டி பார்க்கலாம். செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா அலிபன் ஏற்படுத்தினோட கதைக்கலாம், பேசலாம், உரையாடலாம், உங்களோட மனதின் உணர்வுகளை கூட பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்க 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அந்த பதிவின் கீழே உங்களோட கருத்துக்களையும் விருப்ப தெரிவுகளையும் அல்லது உங்களோட கவிதைகளை கூட பதிவிடலாம். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபேஸ்புக்கினோட ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவலை, வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினாஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, இதமான இரவு வணக்கம். நானும் செவ்வாய் ராகங்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் தாங்கள். இந்துள்ளையிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, இரவு வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் குடும்பம் மற்றும் கொட்டகலையில் உள்ள வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் கேட்டிருக்காங்க. இரவு நேர வணக்கம் சகோதரா, நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன்னு சொல்லி 6:50 இதே ரத்னம் வந்திருக்காங்க. ஆய் அன்பான இரவு நேர வணக்கம், நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடுன்னு சொல்லி பூனாகலையிலேருந்து மஞ்சு வந்திருக்காங்க. ஹாய் சகோ, இனி இரவு வணக்கம். செவ்வாய் ராகங்களுக்கு வணக்கம். மனைவி ஜெயா, மகன்மார் வந்து மதுஷான், தருண் அனைவருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி முருகேஷ் வந்து வந்திருக்காங்க தியகல வட்டவலையிலிருந்து. அடுத்ததா இரவு வணக்கம் சொல்லி கின்யாலேருந்து மௌருஃப் நகர் நசூர் வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ, அன்பான இரவு நேர வணக்கம். நான் யாழ்ப்பாணம் கோப்பாயிலிருந்து தாரணி. வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம், எங்களுக்கும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவர் ராதா கரன், மகள் அஸ்மிதா மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் தாங்கன்னு கேட்டிருக்காங்க. அண்ணா, அன்பான இரவு நேர வணக்கம். ஏராவூர் நாளிலிருந்து தாசன் பிரியா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போகுது. சாமிமலை சிங்காரவத்தையிலேருந்து டி கே தினேஷ், நல்ல பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதமான இரவு நேர வணக்கம் அண்ணா, நானும் நிகழ்ச்சியுடன் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி வத்தலையிலிருந்து வந்திருக்காங்க ஜெகா. நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் சங்கர் புஷ்பராஜ். அன்பான பாடல்கள், அழகான பாடல்கள், வரிகள் எல்லாம் அருமை அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்கா நகர்லேருந்து வந்திருக்காரு ரிம்சான் அவங்க வந்திருக்காங்க. அடுத்தா ஹாய், வெரி குட் நைட் அண்ணா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புலாத் சிங்கலையிலிருந்து டிலான் அப்படின்னு சொல்லி தன்னோட ஒய்ஃப் மகேஸ்வரியன் சன் ரியான்காகவும் நல்ல சாங் தாங்கன்னு கேட்டிருக்காங்க. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிய இரவு வணக்கம். நிகழ்ச்சி சிறக்க நல்வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணி பாலன். ஹாய் அண்ணா சொல்லி வந்திருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ்குமார் அவங்க வந்திருக்காங்க. மனதில் இருக்கும் கவலைகளை யாரிடமும் சொன்னாலும் தீராத வலி, ஆனால் வசந்த நிலாவோ உன்னால் கொட்டும் பாடல்களிலே என் மனம் அமைதியாகிறது. அன்பு கணவர் ரமேஷ், அன்பு மகன் பிரகவி இருவருக்கும் நல்ல பாடல் தாங்க, நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியா வந்திருக்காங்க எட்டியாந்தொட்டையிலிருந்து. இரவு வணக்கம் சொல்லி வந்திருக்காங்க நாவலப்பட்டிலேருந்து வந்திருக்காங்க ஒருத்தவங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியன் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா சொல்லி வந்திருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகுமார், தீபா கொட்டகலையிலேருந்து வந்திருக்காங்க வசந்தம் சொந்தங்களுக்காக. சரி, நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பின் ஏற்படுத்தினோடு இணைந்து கொள்ளுங்க. அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கத்தினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது ஒரு அருமையான பாடல் கேளுங்க, கேட்பதோடு என்னோட இணைந்து கொள்ளுங்கள்.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களையும் பதிவிடலாம். சரி, இப்போது நம்மளோட வந்திருக்கும் சொந்தம் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. சுளையிரத்திலிருந்து சாந்தா.
0: சாந்தா, அடி சாந்தா, எப்படி இருக்கீங்க சாந்தா?
1: நான் நலமா இருக்கிறேன் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். அப்புறம் சாந்தா,
1: செவ்வாய் ராகம் நல்ல பாடல் எல்லாம் போடுறீங்களண்ணா, வாழ்த்துக்கள் அண்ணா.
0: வசந்தம் எஃப்எம்ல போடுற எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தானே?
1: ஓமா, நல்ல பாடலாம் போடுறேன்.
0: சரி சாந்தா, யார் உங்களுக்கு இந்த பேர் வச்சது சாந்தா? என்ன செய்றீங்க நீங்க? வீட்ல என்ன செய்வீங்க?
1: நாங்க
0: பயிரது எங்களுக்கே காணாது என்ன? சரி சாந்தா, நல்லமே நல்ல ஆரோக்கியமான மரக்கறிகளை சாப்பிடலாமே, அதுல என்ன இருக்கு? கொண்டு வந்துட்டாங்களே சாந்தா.
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு அந்த செந்தரப்பு படத்துல இருந்து அந்த முத்து மணி பெல்லாக்கு முடிஞ்சதை அந்த பாட்டு.
0: செந்தரப்பூவே படத்துல இருந்தா?
1: ஓமண்ணா.
0: ஏன் அந்த பாட்டு?
1: நல்ல பாட்டுண்ணா.
0: எல்லாமே நல்ல பாட்டு தான், பட் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே.
1: இல்ல, காரணம் ஒன்றும் இல்ல.
0: காரணம் ஒன்றும் இல்ல. சரி, யாரெல்லாம் இணைத்து கொண்டு அந்த பாட்டு கேட்க போறீங்க நீங்க?
1: இன்னும்
0: ஒருவர் நம்மளோட. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: யாழ்ப்பாணத்திலிருந்து
0: சாந்தினி. எப்படி இருக்கீங்க?
2: என்ன
0: பாட்டு வேணும் சொல்லுங்க பாப்போம், தேடி எடுத்து
2: தரேன்.
0: பொறுத்து இருக்கு.
2: அந்த பாடல் பிடிக்கும்.
0: ஏன் அந்த பாடல்?
2: நல்ல பாடல், சந்தோஷமான பாடல், அதுல பிடிக்கும்.
0: ஆஹா, யாருக்காக அந்த பாடல்?
2: சரோஜினி, திருவண்ணாமலையோராணி, சின்னையா மகாதேவன், அன்பான அறிவிப்பாளர்களுக்காகவும் வசந்த அவர்களுக்காகவும்
0: சரி நன்றி.
2: 12
0: நீங்களும் என்னோட இணைந்து கொள்ளுங்க. அழைப்பினை ஏற்படுத்துங்க 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் கேளுங்க. என்னோட இணைந்திருங்க.

0: வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்ருக்கோம். அதுவும் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா. அலுமின ஏற்படுத்துங்க என்னோட இணைந்து கொள்வதற்காக 0312 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக, அப்படியும் இல்லைனா ஃபேஸ்புக் பக்கம் வாங்க. அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை, உங்களது விருப்பங்களை பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா சேர்த்துக் கொள்வதற்கு அவளாக இருக்கிறேன். இப்போது யார் வந்திருக்கா அழைப்பினோட அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? நிஷாந்தினி, எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: செய்றீங்க நிஷாந்தினி? நீங்க யாழ்ப்பாணத்துல வேலையா? என்ன வேலை செய்றீங்க இந்த நேரத்துல?
1: இடைக்கால
0: பாட்டு வந்தாலே உங்க எல்லாருக்கும் பிடிச்சிடும் என்ன?
1: ஏன்
0: அந்த பாட்டு
1: என்ன
0: பாட்டு காலத்து மோகன் ரசிகையா? நீங்க
1: அந்த
0: காலத்து மோகன்
1: ரசிகையான்னு
0: கேட்டேன். அடுத்த பாடலுக்காக
1: அனைவருக்காகவும்
0: கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: நன்றி. நன்றி. சரி, அவரை தொடர்ந்து நம்மோட இன்னொருவர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். ரேடியோ பெட்டி விட்டு தூர வாங்க. டெய்லி இதே வேலையா போச்சு என்ன? சரி, யார் எங்க விலங்குல? ஆமா, முதல் தடவை பேசும்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நாம ரெண்டு பேரும் பேசுறது மத்தவங்க கேக்குறதுக்கு இடையூறு இல்லாம இருக்கும்னா ஒன்னு ரேடியோ சவுண்ட குறைச்சிருங்க, அப்படி இல்லைன்னா விட்டு தூர வந்துருங்க. சரியா? சரி, உங்க பேர் சொல்லுங்க திரும்பவும். உங்க பேர்
1: என்ன?
0: வசந்தா. எப்படி இருக்கீங்க?

நானும் நல்லா இருக்கேன் வசந்தா. சரி அப்புறம் நல்ல 10 மணிக்கு வந்து கேளுங்க சாப்பிட்டீங்களா. நாங்கெல்லாம் ஒரு 7-8 மணிக்கு எல்லாமே அதெல்லாம் முடிச்சிருவோமா, அதுக்கப்புறம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருந்துருவோம். சரி யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக? சரி எல்லாரும் கேட்கலாம். நன்றி அழைப்பு ஏற்படுத்துறதுக்கு. சரி அவரை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான சொந்தங்கள் நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தின் ஊடாகவும் இணைந்திருக்கிறாங்க, அவங்களையும் ஒரு சிலர் இணைத்துக் கொள்ளலாம். அன்பான இரவு நேர வணக்கம் தம்பி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பலாங்குடையிலிருந்து வந்திருக்காங்க அவனாசி வைஜெயந்த மாலா வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம் சுபமல் கந்த பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆய் அண்ணா இனிய இரவு வணக்கம் சொல்லி வந்திருக்காங்க. நம்மளோட அட்டன்லேருந்து நவீன் வந்திருக்காரு. வணக்கம் நவீன், அன்பான இரவு நேரம் வணக்கம் சங்கர், பாடல்கள் எல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க, கொழும்பு 14 இருந்து. சரி நீங்களும் என்ன பண்ணலாம், அழைப்பு ஏற்படுத்துங்க எங்களோட கதைப்பதற்கு. 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அல்லது ஃபேஸ்புக் பக்கத்தினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது உங்களுக்காக ஒரு அருமையான பாடல், பாடலோடு என்னையும் மறக்காமல் அழைப்பு ஏற்படுத்துங்க.

வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செவ்வாய் ராகங்களில் இதமான பாடல்களோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அடுத்த மணித்தியாலத்துக்குள் இப்போது நாம் நுழைய போகிறோம். நேரம் இப்போது சரியாக 10 மணி.

0: வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இரண்டாவது மனத்தியாலத்துக்குள் இதயத்தை வருடும் சோக பாடல்களும் கொஞ்சம் இனிமையான இடைக்கால பாடல்களும். இந்த இரவு முடியும் என்ற சோகம் உங்களுக்குள், ஆனால் அந்த இரவு முடியும் நேரத்தில் உங்கள் மனங்களுக்கு ஆறுதலாய் நம் வசந்த நிலா. அழைப்பின் ஏற்படுத்துங்கள். அழைப்பின் ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளலாம். 0112 775 0013 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கமாகவும் வாங்க. வந்து அங்கே வசந்த நிலாவுக்காய் ஒரு பதிவு போட்டிருக்கும். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டால் சேர்த்துக்கொள்வதற்கு நானும் அவளாக இருக்கிறேன். அடுத்த அழைப்பில் ஒருவர், வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? சரி, எப்படி இருக்கீங்க நீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க? ஓ, நீங்க தூங்காம என்ன பண்றீங்க இவ்வளவு நேரம்? நீங்க என்னோட பேசிட்டு இருக்கீங்களா? யார் உங்களுக்கு கால் பண்ணி கொடுத்தது? அண்ணாக்கு? அம்மாவா? அடுத்த ஒரு பாட்டு இருக்குமா? யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க? ஓ, நீங்க கேக்குற பாட்டு உங்களுக்கு தெரியுமா? சரி, என்ன பாட்டு? குளிச்சிடு மாமா. என்ன படம்னு தெரியுமா உங்களுக்கு? அது சரி, இப்ப உங்களுக்கு அது என்ன படம்னு தெரியுமா? முதல்ல அம்மா சொல்லி தரலையா அது என்ன படம்னு? சொல்லி உங்களுக்கு. சரி, ரஜினி இன்னும் ஒருவர், வணக்கம். வணக்கம். யாருது? யாரு? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் உமாச்சந்திரன். உங்களோட நாட்கள் எல்லாம் எப்படி போகுது?
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி உமாச்சந்திரன். ஆமா, எப்போதும் போல இனிமையான பாடல்கள். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் உமாச்சந்திரன்?
1: முடிஞ்சாருங்க.
0: நாட்டில் உள்ள கவிஞருக்கெல்லாம் ஏன் வணக்கம் சொல்றீங்க? அத சொல்லுங்க. எனக்கு முதல்ல சொல்லுங்க, என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? பாட்டு பிடிக்கிறது? பாட்டு பாடும் நிலா, இதெல்லாம் காரணங்கள், இதெல்லாம் சொல்லிடலாம். நாட்டில் உள்ள கவிஞருக்கெல்லாம் வணக்கம், இது அவர் பாடியிருக்காரு, இவர் எழுதியிருக்காரு, அது இல்ல விஷயம். நமக்கு இந்த இரவுல ஏன் அந்த பாட்டு தான் வேணும்னு கேக்குறீங்க? சோகங்களை வெளியில சொல்ல முடியுமா இல்லையா? சரி, பரவாயில்ல. யாரெல்லாம் இணைத்து கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: அன்பாகவும் ஆதரவாகவும் வழங்கும் அண்ணாக்காகவும், எனது குடும்பங்களுக்காகவும், பசங்கள் நேர்காணல் பாடுறதுக்காகவும், எல்லாருக்காகவும்.
0: சரி, அனைவரும் இணைத்துக் கொள்ளுவோமா? சரி, எல்லாரும் சரி. நன்றி
1: நன்றி.
0: ஒரு அருமையான பாடலை சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக இன்னொரு பாடல் வைத்திருக்கிறேன். அந்த பாடலை கேட்டு மகிழுங்கள். கேட்பதோடு அழைப்பினையும் ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கினோட ஆகும் என்னோட இணைந்து கொள்ளலாம்.

0: வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அழைப்பு ஏற்படுத்துங்க, என்னோட கதைக்கலாம், உரையாடலாம், கதை பேசலாம், அல்லது உங்களது உணர்வுகளை கூட பகிர்ந்து கொள்ளலாம். 0112-2-775-0001 அல்லது 0112-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட அவங்க கூட இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் ஒருவர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: என்ன
0: மாதிரி பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: பாட்டு போடுங்க, ஆண்டவனை
0: ஏன் இப்படி?
1: நன்றி.
0: அவரை தொடர்ந்து நம்மோட இன்னும் ஒருவர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். அன்பான இரவு, வணக்கம். யார் இது? தேவி, எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கிறேன். அப்புறம்
2: சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள்.
0: நன்றிம்மா. அப்புறம் உங்களுடைய நாள் எப்படி போச்சு இன்றைக்கு?
2: வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வர, வீட்டுக்கு
0: வந்து அப்படியே ரேடியோ
2: கேக்குறோம்.
0: பாட்டோட போயிட்டு இருக்கா? அது சரி. சரி, சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு பொன்னுமணி படத்துல
0: பொன்னுமணி படத்துல சரி, ஏன் உங்களுக்கு அந்த பாட்டு வேணும்?
2: அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு, மனதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: அப்ப மத்த பாட்டெல்லாம் நல்ல பாட்டு இல்லையா?
2: எல்லாம் நல்ல பாட்டு தான், இருந்தாலும் கேக்குற பாட்டுகள்ல இதுவும் ஒண்ணு.
0: இதுவும் ஒண்ணு. சரி, உங்களுக்காக சிந்து நதி
2: செம்மீனே
0: பாட்டு தாரேன். சரியா?
2: ஓகே அண்ணா.
0: யாரெல்லாம் மின்னத்துக்கு போறீங்க பாட்டுக்காக?
2: வசனம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கு உங்களுக்காக.
0: மிக்க நன்றி.
2: ஓகே
0: சரி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ முதல்ல ஒரு பாடல் வந்துருச்சு இல்லையா, அந்த பாடலை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. பட் இந்த பாடல் பாடல் முடிய நான் ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன். சரி, இந்த பாடல் கொடுத்தாலும் சரியாக தான் இருக்கும். இந்த பாடலை கேளுங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க கேட்ட பாடல்களும் வரலாம். சில நேரங்களில் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுக்கான பிடித்த பாடலை கூட என்னோட கேட்கலாம், அல்லது என்ன செய்யறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத கூட பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்க பாடலை தொடர்ந்து.

0: வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அருமையான பாடல்கள், எங்கோ ஆரம்பித்து எங்கோ சென்றது போல இந்த பாடல் எல்லாம் நான் கேட்டே பல வருடங்கள் ஆகிறது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் செய்யும்போது உங்களோட விருப்பங்களை கேட்கும்போது தான் இந்த மாதிரியான பாடல்கள் கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை வருது. சரி, அழைப்பின் ஏற்படுத்தி என்னோட பேசலாம், கதைக்கலாம், உரையாடலாம். அலையுங்கள் 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, இல்லைன்னா ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் ஒருவர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: குர்நாகல்லேருந்து மஃபாஸ்.
0: மஃபாஸ், எப்படி இருக்கீங்க?
1: சோமாயிக்கிறேன். நீங்க எப்படி சோமாயிக்கிறீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் வேலை.
0: இப்பயுமா?
1: இல்ல.
0: சரி, நீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: சூரிய வம்சம் படத்துல இருந்து ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ.
0: நீங்களும் அப்ப சரத்குமார் மாதிரி ஆக போறீங்களா என்ன? எப்போ ஆவீங்க?
1: கூடிய சீக்கிரம்.
0: கூடிய சீக்கிரம். தேவயானி வந்துட்டாங்களா?
1: ஓ
0: சரி. இப்போ யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: எஃப்எம் கேட்டு இதெல்லாம் இருக்கு. அம்மா அப்பா, மனைவி,
0: சரி,
1: தங்கச்சி, தம்பி,
0: சரி, அனைவரும்
1: எல்லாம் இருக்கு.
0: சரி, நன்றி அழைப்பின் எடுத்ததுக்கு. அடுத்து நம்மளோட பேசுவதற்காக இன்னும் ஒருத்தவங்க யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அம்மா, யார் இது?
2: நான் இப்பாகும் பார்வதிபுரத்துல சுகுமார் பேசுறேன்.
0: சுகுமார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சுகுமா. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். சில நேரங்களில் லைன் கிடைக்காது, அதனால கதைக்கு கிடைக்காது.
0: அதான் இப்போ லைன் கிடைச்சிருச்சு இல்லையா? கதைங்க,
2: என்ன சரியான சந்தோஷம்.
0: சுகுமார், அப்புறம் வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
2: பரவாயில்ல, ரொம்ப நல்லா தான் போய் கொண்டிருக்கு வாழ்க்கை.
0: பரவாயில்ல, ஏதோ போய் கொண்டிருக்கு. அப்படியா?
2: என்ன செய்யறீங்க? சுகமா தான் போய் கொண்டிருக்கு.
0: அதான் முக்கியம், அதான் முக்கியம். சுகமா என்ன செய்யறீங்க நீங்க?
2: நான் கையல் தொழில் தான் செய்யறேன்.
0: எவ்வளவு காலமா செய்யறீங்க?
2: கொஞ்சம் காலமா செய்யறேன்.
0: வருடங்கள் ஆகுது. அப்படியா?
2: இல்ல,
0: பல வருடங்கள் ஆகுதா?
2: ஓ, பல வருடங்கள் ஆகுது.
0: சரி, உங்களுக்கு ஒரு பாட்டுனா என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு பிடிச்ச பாட்டுனா பள்ளிக்கூடம் படத்துல ரோஸ்மெரி
0: ரேடியோ கேக்குற நீங்க, செவ்வாய் ராகத்துல வசந்த நிலா கால் பண்ணிட்டு பள்ளிக்கூடம் படத்துல இருந்து ரோஸ்மெரி கேக்கலாமா? நீங்க கேட்ட கேள்வி
2: கொஞ்சம் பிடிப்பான பாட்டு, அதான் கேட்டேன்.
0: நீங்க
2: கேட்டாங்க,
0: நீங்க கேட்ட கேள்விக்காக
2: கேக்குற பாட்டே கேட்போம், அது ஒரு பிரச்சனை இல்ல.
0: நீங்க கேட்ட கேள்விக்காகவே நான் அடுத்த ஒரு பாட்டு வச்சிருக்கேன், கேளுங்க. யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
2: வசந்த உறவுகளும் குடும்ப உறவுகளும் எல்லாருக்காகவும் கேட்போம், உங்களுக்காகவும்.
0: சரி, நன்றி. சரி, நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கினூடாக வாங்க. அடுத்து மறு சூப்பரான பாடல் பாடல் கேளுங்க. அதோட அழைப்பினை ஏற்படுத்தி வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்து கொள்ளுங்க.

0: வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கீங்க. செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா அலப்பின் ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளுங்க. 0312 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் நூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் ஒருவர், வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கேன். யாருது? கருணாவா?
1: கண்ணா.
0: கண்ணா, எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் கண்ணா, உங்க வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது?
1: நல்லபடியா போகுது.
0: அப்படியா?
1: காலையில இருந்து நல்ல சூப்பர் பாட்டு போயிட்டு இருக்குது.
0: அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு பாருங்க, நீங்க எல்லாம் அடுத்து வர்ற பாட்டு எல்லாமே கேட்கும் போது அப்படிதான் இருக்க போகுது உங்களுக்கு.
1: நல்லது நல்லது.
0: அப்புறம் என்ன செய்றீங்க கண்ணா நீங்க?
1: நான் வேலையில இருக்கேன், 12 மணிக்கு தான் ஹோம் ஆகுவேன்.
0: அப்படியே, என்ன வேலை?
1: என்ன
0: பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: உயிர் உள்ள ரோஜா பூவே உனக்காக வாழ்வேன் நானே.
0: சரி, யாருக்காக அந்த பாட்டு?
1: நல்ல பாட்டு, ரொம்ப நல்லா கேக்கல,
0: போய் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, யாருக்காக? நான் யாருக்கிட்டே சொல்ல
1: மாட்டேன்.
0: எல்லாரும் வானொலி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப வானொலியில சொல்ல முடியாது யாருக்காகவும் அந்த பாட்டு. அப்படியா? சரி கண்ணா, நீங்க வெறும் கண்ணனா இல்ல மாய கண்ணனா? சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? சரி, அனைவரும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி
1: நன்றி.
0: அடுத்து ஒரு பாடல் வரப்போகுது. இந்த பாடலை கேளுங்க. இந்த மாதிரியான பாடல்கள்லாம் நான் இதுவரையில் உங்களுக்காக தந்ததில்லை, ஆனால் இன்றைய வசந்த நிலாவில் உங்களுக்காக தருகிறேன். பாடல் கேளுங்க. கேட்பதோட நின்று விடாமல் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட கதைக்கலாம், பேசலாம், உரையாடலாம், உங்களது உணர்வுகளை கூட பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல் ஃபேஸ்புக்கின் பக்கத்தினோடாகவும் வந்து இணைந்து கொள்ளுங்க. எல்லோ

வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவில் உங்களுக்கு பிடித்தமான ஏராளமான பாடல்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்தமான அல்லது பிடித்தவரை நினைவுபடுத்தும் அல்லது உங்கள் வாழ்க்கையின் வழிகளை நினைவுபடுத்தும் சில வரிகளில் அமைந்த பாடல்களுமே வந்து சென்றது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தும் இன்னும் உங்களுக்காக ஏராளமான பாடல்கள் இருக்கிறது. இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள், ஃபேஸ்புக்கினூடாக வாருங்கள். இணைந்து இந்த இரவு பொழுதினில் பயணிப்போம். செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் இப்போது சரியாக 11 மணி.

0: வசந்தத்தின் செவ்வாய் ராகம் தரும் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இதமான இரவு பொழுதினில் இறுதி மனத்தை அழுத்துக்குள் வந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளுங்க. 0112-2775-0013 அல்லது 0112-2775-111 எங்களோட தொலைபேசி இலக்கத்தினூடாக அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ அழைப்பில் வந்திருக்கிறது யாரு? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். சிவா, எப்படி இருக்கீங்க?
1: பாட்டெல்லாம் சூப்பரோ சூப்பர், நல்ல அருமையான வார்த்தைகள்.
0: நன்றி நன்றி சிவா.
1: இன்னைக்கு விஜயகாந்தின் பாட்டு உண்டு, எனக்கு விஜயகாந்தின் பாட்டும் விஜயின் பாட்டும் விருப்பம்.
0: ஆமா,
1: விஜயின் பாட்டு ஒன்றும் போடே இல்ல, ஏதாவது ஒரு பாட்டு போடையிலும் வேண்டாம் போடும்.
0: செவ்வாய் ராகத்தில் விஜய் பாடல் தேடிதான் தரணும், சரியா? தேடித்தாரன். உங்களுக்கு ஏன் விஜய் பாடல் ரொம்ப பிடிக்கும்?
1: விஜய் நடிப்பு அது பிடிக்கும், பின்ன பாட்டும் விருப்பம்.
0: பாட்டும் விருப்பம், சரி. அடுத்து
1: உங்களுக்கு சங்கர் பேர், என்னுடைய மருமகனுக்கும் பேர் சங்கர்.
0: எத்தனை மருமகன்கள் உங்களுக்கு?
1: ஒரு ஆள்
0: தானா?
1: ஒரு மருமகன் தான்.
0: சரி,
1: ஒரு மகள் தான், ஒரு மருமகன்
0: தான். சிறப்புமா. சரி, யாரெல்லாம் இணைந்து கொள்ள போறீங்க அடுத்த பாடல் உங்களுக்காக? ஒரு விஜயின் பாடல் நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள தரேன், சரியா?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் சகோதரர்கள் பிள்ளைகள் கணவருக்காகவும் நண்பர்களுக்காகவும் வசந்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லாருக்காகவும் போடுங்க.
0: சரி, நன்றி அம்மா.
1: சரி சரி, வணக்கம். நன்றி
0: நன்றி நன்றி. சரி, அவரை தொடர்ந்து நம்மோடு இன்னும் ஒருவர். வணக்கம் வணக்கம்.
2: அன்பான இருவனியர் வணக்கம். என்ன பாராட்டு? சிவகுமார்.
0: சிவகுமார், எப்படி இருக்கீங்க?
2: நலமாக கண்ணசுமா இருக்கீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன் சிவகுமார். என்ன செய்யறீங்க?
2: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கேன். இனிமையான பாட ரொம்ப பிடிச்சு வசந்த நிலா.
0: ஆஹா, அப்படியா?
2: நித்திர குழாம கேட்டுக்கொண்டிருக்கேனா?
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு.
2: இனிமையான பாட, சோக பாட.
0: ஆமா, உங்களோட வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு?
2: சூப்பரா போய்கொண்டிருக்கேனா.
0: இன்றைய நாள் முழுக்க அப்ப ரேடியோ தானா நீங்க? சரி, உங்களுக்காக ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம்?
2: பாடல் கேட்கறது அபிஜானு, பிரேம்குமார், திருத்தான், மதுசானுக்கும், பாராஷ்டன், ஞானசேகன், வெள்ளையர் சவுந்தரன், கிரிப்போர் டீன்சலும், பன்னத்தர் வசந்த செருக்காவும், அசோக் குமார் கிரிப்போரு, அனித்தி நேருக்கு கேட்போனா?
0: சரி, அனைவரையும் இணைத்துக் கொண்டு கேட்கலாம். நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி. சரி, நீங்களும் என்ன பண்ணலாம், அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கிங்கூடாகவும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வாங்க. இருக்க போகிற இந்த கொஞ்ச நேரத்தில் உங்களோட உரையாட நானும் காத்துட்ருக்கேன். ஒரு அருமையான பாடல் ஒன்று வருது, பாடல் கேளுங்க, அழைப்பினை ஏற்படுத்துங்க.

0: வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அருமையான சோகப்பாடல்கள். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளுங்க. 01 2 2 7 5 0 0 1 அல்லது 01 2 2 7 5 11 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் ஒருவர், வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது? நீர்கொழும்புல இருந்து. யாரு? நீர்கொழும்புக்கே ராணியா? எப்படி இருக்கீங்க? எப்படி
1: உள்ளம் என்பது ஆமை,
0: உள்ளம் என்பது ஆமை, அதில் உணர்வு என்பது ஊமையா? சரி, எத்தனை காலமா இதே கவிதையை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க ராணி? சரி, யாருக்காக எல்லாம் அடுத்த பாடல் கேட்க போறீங்க ராணி? சரி, அனைவரும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி ராணி, அனுப்பி எடுத்ததற்காக. அடுத்ததான் நம்மளோட இன்னும் ஒருவர். வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
2: நான் புஞ்சுபரன்.
0: புஞ்சுபரன்ல இருந்து யாரு?
2: ரஷீதா கான்.
0: ரஷீதா கான், எப்படி இருக்கீங்க ரஷீதா கான்? நானும் சுகமாக இருக்கிறேன். சல்மான் கான், ஷாருக் கானுக்கு அப்புறம் உங்க பேர்
2: தான்
0: அந்த வகையில். இப்போது உங்களுடன் ரஷீதா கான், எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்கிறேன்.
0: ரஷீதா கான், அப்புறம் அப்படியே மலரும் நினைவுகளோட இருந்திருப்பீங்களே.
2: என்ன
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு நினைவோ ஒரு பறவை, அந்த பாடல் தருவீங்களா?
0: நீ ஒரு
2: நினைவோ
0: நினைவோ ஒரு பறவை. ஆஹா, இன்னைக்கு பறக்க தான் போறீங்க போ நினைவுகளோட.
2: நீங்கள் வந்தா சந்தோஷமா
0: இருக்கு. அடடா அடடா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி
2: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. சரி, அப்படியே ஃபேஸ்புக் பக்கம் போவோம். யார் வந்திருக்காங்க ஃபேஸ்புக்கின் ஊடாக அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காக, பிரியமான இரவு வணக்கமும் வாழ்த்துக்களும் சங்கர். செவ்வாய் ராகங்கள் வசந்த நிலாவோடு நாங்களும் பிரியவதனா என்னை மறந்து விடாதே பாடல் தாருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், ஞானகுரு, சுதர்ஷனி, மேரி, ரிஸ்வான், மணி, பதூல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தா யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கவிதை வந்திருக்கிறது, இரவு வணக்கம் அண்ணா. நான் மன்னார் வேப்பங்குளம் ஃபாயிஸ். கவிதையால் வரையப்பட்டவள் அவள், கவிதை சொல்லித்தான் கரைந்தவன் என்று. அலைகள் நுரைகளை வீசி செல்கிறது மறுபடியும் நீரோடு நீர் ஆகுவ நீரோடு நீர் ஆகுவதற்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, யாருக்காக இந்த கவிதைன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் அதுக்காக ஹார்ட்டின்னு போட்டிருக்காங்க. நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் தேடி பார்க்கணும் யாருது. ஏன்னா வசந்த நிலாவோட காதல் தூதும் போன மாதிரி எனக்கு தெரியுது. ரைட், வணக்கம் அண்ணா. அம்பாறையிலிருந்து வந்திருக்காராம் மகஜூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கம் சகோதரா. கந்தலாயிலிருந்து கே உவைதீன் வந்திருக்காரு. அன்பனை இரவு நேர வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோட அவங்களும் இணைந்திருக்காங்களாம். இது பூக்களின் கண்ணீர். அலங்காரப்படுத்துவதற்கும் நீங்கள் அழகாக இருப்பதற்கும் அவ்வப்போது உங்களை உபயோகப்படுத்திவிட்டு எங்களை அனாதையாக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி பூக்கள் சொல்லுதான். ஆஹா, இந்த இரவு நேரத்தில் அவரை தேடி அந்த பூக்கள் அந்த கவிதையை சொல்லியிருக்காங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு. குமரக்கோட்டம் கோண்டாவிலிருந்து ஜெயா வந்திருக்காரு. மனைவி ஜனா, பிள்ளைகள், திச்சு திவாக்காக பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காரு. எனக்காக யோசித்ததை விட உனக்காக யோசித்தது அதிகம். எனக்காக ஓடியதை விட உனக்காக ஓடியது அதிகம். எனக்காக உழைத்ததை விட உனக்காக உழைத்தது அதிகம். எனக்காக இழந்ததை விட உனக்காக இழந்தது அதிகம். கடைசியில் உனக்காக என்னை நானே இழந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையும் கொடுத்துருக்காரு. அருமை. இனி இரவு நேர வணக்கம் பாடல்கள் எல்லாம் அருமை, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சிவகஜன் வந்திருக்காங்க அதியத்திலாவிலிருந்து. அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. சுலைமான் வந்திருக்காங்க, பாடல்கள் எல்லாம் சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளலாம் அல்லது ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். அடுத்ததாக உங்களுக்கான ஒரு அருமையான பாடல்.

0: வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செவ்வாய் ராகங்கள் தரும் அழைப்பு ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்க. 0112 2775 0301 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. இப்போது அழைப்பில் ஒருவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: உங்களுக்கு நல்ல உண்மையா நிகழ்ச்சி, நல்ல தொகுப்பு, நிறைய நேர்களும் சேர்ந்துட்டு இருக்கணும். உங்களுக்கு வாழ்த்துங்க.
0: நிறைய புதிய ஆட்கள் வராங்க,
1: நல்ல சிறப்பா செய்யறீங்க. உண்மையா பாராட்டு. நிறைய நேர்கள் எல்லாம் வந்திருக்கணும். நல்ல நன்றா செய்யறீங்க. உண்மையா
0: நன்றி நன்றி நன்றி. அருள்மொழி சொல்லுங்க பாப்போம், உங்களுக்காக ஒரு தெரிவு வைத்திருப்பீங்களே, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு
0: யாரும் நினைக்காத நேரம் இல்லை. இப்போ
1: அது மறைந்த என் கணவருக்காக இந்த பாடு.
0: மறைந்த கணவருக்கு
1: இரவும் நல்ல ஒரு பாடல்.
0: இப்ப உங்களுக்கு அதுல வந்து சந்தோஷமா இருக்க பாடல் வேணுமா இல்ல சோகமா இருக்க பாட்டு வேணுமா? வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருவோமா? யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: உத்தலத்தில இருந்து சஃபானா.
0: சஃபானா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன் சகோதரனே, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நானும் நல்லா இருக்கிறேன் சகோதரி. என்ன செய்றீங்க நீங்க?
2: நான் இல்லத்தரசியா இருக்கேன்.
0: இல்லத்தரசியா இருக்கீங்க?
2: என்ன
0: வேலை?
2: பொறுப்பு பெண்களுக்கு தான்.
0: அப்ப நீங்களா வெளிநாட்டுல இருக்கீங்க, அவரா வெளிநாட்டுல இருக்குது?
2: அவர் இருக்கிறாரு.
0: அப்ப அவருக்கு பொறுப்பு இல்லங்கிறீங்களா? பெண்களுக்கு பொறுப்பு இருக்கு, ஆண்களுக்கு கடமைகள் இருக்குது.
2: என்ன
0: பொதுவாக ஆண்கள் வந்து எப்பவுமே பதவிகளுக்கும் பெயர்களுக்கும் ஆசைப்படுவதே இல்லை. நீயே
2: இல்லத்துக்கு
0: நீனே இல்லத்துக்கு அரசியா இருந்து விட்டு போ, நான் உனக்கு மட்டும் அரசனாக இருக்கிறேன் இருந்துருவாங்க இல்லையா? அரசனாக இல்ல, நான் உனக்கு புருஷனாக இருக்கிறேன். சரிமா, அப்புறம் உங்களோட வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது?
2: வாழ்த்துக்கள்
0: குவிந்த வண்ணம் இருக்கிறது. ஆனாலும் எதிர்பாராதது எதிர்பாருங்கள் மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்டும் நாங்க உங்களுக்காக வைத்திருக்கிறோம். சரி, அடுத்ததாக உங்களுக்கு அவரு அருமையான பாடல். இந்த பாடலை பற்றி சொல்ல வேணும் அப்படின்னு சொன்னா, பாண்டியராஜ் அவருக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து நம்மளோட இளையராஜா அவர்கள் பண்ணி கொடுத்திருந்தாங்க. இந்த பாடல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, 1985 ஆண் பாவம் திரைப்படத்துக்காக இந்த பாடல் வருது. பாடல் கேளுங்க, அழைப்பினை ஏற்படுத்துங்க.

0: வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவில் இறுதி நிமிடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்போது நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். 0312 2775 0001 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அம்மா.
1: யார் இது? ஃபாத்திமா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சோமா அண்ணா, நீங்க சோமா?
0: நானும் நலமாக இருக்கிறேன் ஃபாத்திமா. என்ன செய்றீங்க நீங்க?
1: ஹவுஸ் வைஃபா தயிக்கிறீங்க.
0: ஏன் ஹவுஸ் வைஃபா இருக்கே அப்படின்னு நல்ல மகிழ்ச்சியா சொல்ல, ஹவுஸ் வைஃபா தான் இருக்கிறேன். ஏன் இந்த சோகம் உங்களுக்கு இப்போ?
1: தெரியும்.
0: அது சரி. இதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த ஆண் பாவம் படத்துல இருந்து ஒரு பாட்டும் நான் தந்திருந்தேன். சரி, இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். உங்க கணவர் எங்க? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா? இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு கணவனை இது எவ்வளவு கஷ்டம் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா?
1: இதெல்லாம்
0: பண்ணி சாப்பாடு செஞ்சு கொடுத்தா சாப்பாடு இல்ல, அது சரி இல்ல, இது சரி இல்லன்னு வேற குறை.

0: செஞ்சு கொடுத்த சாப்பிடாம ஆயிரம் குறை வேற அதுல இல்லையா? பாவம் என்ன அந்த ஜீவனும் பாவம் எங்கயோ இருந்து இதெல்லாம் கணக்கெடுக்க மாட்டாரா? சரியா, ஆமா நீ கணக்கு எடுத்துட நாளைக்கு சாப்பாடு இருக்காது, சோறு முக்கியமே. சரி ஃபாத்திமா, யாரெல்லாம் வினைத்துக் கொள்ள போறீங்க இறுதி பாடலுக்காக?
1: என் மகன் மஹாஸ், மருமகள் பேத்தி மன்ஹா, மகள் சின்ன மகன், உங்களுக்காகவும் என் நண்பர்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்காகவும்
0: அனைவருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி அண்ணே,
0: நன்றி நன்றி. சரி, இறுதி நேரத்தில் ஃபாத்திமா வந்திருந்தாங்க. ஃபாத்திமாவோட இன்றைய நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விட்டால் நான் விடிய விடிய கூட செய்வேன். பட் இருந்தாலும் நமக்கான நேரம் வந்து இப்போது முடிவடைய போகிறது வசந்த நிலாவில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் அழைப்பினை எடுத்து என்னோட இணைந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும், அதே போல் ஃபேஸ்புக்கினூடாக வந்திருந்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இறுதி பாடல் வருது. அந்த பாடலோடு நானும் விடைபெறுகிறேன். விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சொந்தங்களே. ஆஹா.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

மாறு. புத்தர கும்மா புத்தல கும்மா பத்த புள்ள நீ செத்துருவடாதே, நீ உத்தார் விடாதே.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா, அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா நீ நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா, தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வில்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்று நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 10 திகதி புதன்கிழமை காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சி அமைந்திருக்கிறோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் கூட உங்களுடைய அன்புக்குரியவர்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண பந்தங்களில் ஈடுபடக்கூடிய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னாலுக்கு வேண்டிய இலக்கம் 03127 5003 அதேபோல 03127 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

பொழுதின் வாழ்த்துக்கள் விடைகள் நிகழ்ச்சி அடைந்திருக்கிறோம். இன்றைய தினமும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. மலரும் காலை அனைத்து உறவுகளுக்கும் உங்களுக்கும் நலமுடனும் வளமுடனும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள் சொல்லி சண்முகநாதன் கலகாலிருந்து நிகழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. ஸ்ரீ ஸ்ரூபி அன்பான காலையினர் வணக்கம் சொல்லி கென்யா குருஜங்கினி அசுர்தீன் நிகழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. நூறுஜகா நண்பர் ரிகா ஸ்ரீயா ஸ்ரீனா குட்டியையும் நிகழ்ச்சி அடைத்துக் கொள்கை சொல்லி ஹாய் அக்கா இனிய காலைஞர் வணக்கம். இன்று பிறந்த நாள் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் இனிய நாள் வாழ்த்துக்கள் சொல்லி பரமானந்தன் கிளவன்டன் பிரிவில் இருந்து நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பு வணக்கம் சகோதரி சொல்லி நானும் பொடியில் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம் சொல்லி லிந்துளை எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய காலை நேர வணக்கம். நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாடல் ஒன்று தாருங்கள் சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. அன்பான உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டு மற்றும் அன்பான கால நேர வணக்கம் சொல்லி திருச்செந்தூரன் நிகழ்ச்சியுடன் இருக்கதான் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான கால நேர வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு சொல்லி பெரிய நினாவணியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. மற்றும் ஆயக்கா அன்பான கால நேர வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம் சரஸ்வதி குடும்பம் சாந்தி குடும்பம் மற்றும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சி உணர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லி காளிமுத்து நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்

எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6

102.2 தசமற்ற அலைவரிசையில் வசந்தத்தின் காணிப்பொல் தின் வாழ்த்துகள் விடுதல் நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். இன்று நாளும் கூட பேஸ்புக் வழியாக ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்களும் கூட உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னா அலைக வேண்டிய இலக்கு 0102-7500-3 அதேபோல 0102-7500-111 அல்லது உங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இனி காலை நேர வணக்கம் சகோதரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஆரையம்பதியிலிருந்து ரத்தின ராஜா நிகழ்ச்சியோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான இனி காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைகிறேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பழங்குடியிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மானா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் இனிமையான காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சியை நானும் இணைகிறேன் சொல்லி கொஸ்லந்தையிலிருந்து கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான இனி காலை பொழுது வணக்கம் சொல்லி அக்கறைப்பற்று பொப்டைலஸ் நிஷா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி மருதமுனையிலிருந்து நஜிமுதீன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் ஆயசகுத்திரி அன்பான் இனி காலை நேர வணக்கம் மனைவி ஜெயா மகன்மார்களான மதுஷான் தருண் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தரணும் சொல்லி தியகல வட்டவழியிலிருந்து முருகேஷ் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் இனி காலை நேர வணக்கமக்கா நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்னு சொல்லி டயகமையிலிருந்து மோகன் தேவி நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் கனிவான காலை பொழுது வணக்கம் சொல்லி பசரியூர் ஏஎஸ் பாலச்சந்திரனும் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் இனிமையான காலை பொழுது வணக்கம் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்னு சொல்லி இந்துகளிலிருந்து அரசும் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுளையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான இன்னைக்கு காலை பொழுது வணக்கம் வாழ்த்துக்கள் பல கோடின்னு சொல்லி